சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் கேட்டீர்கள். தொடர்ந்து வாணிஜியராம் பாடியுள்ள ஸ்ரீ திருப்பூர சுந்தரி அஷ்டகம்.

நேயர்கள் இணைந்திருப்பது அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக ராகத்தில். நிறைவாக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன், வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி.
1: வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது.
0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன், வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள், மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு

குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம். பேச்சில் இனிமை, உழைப்பில் நேர்மை, செயலில் துணிவு, உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி நம் வசம். இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங். 6:04 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது. ஸ்டே டியூன்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் தவ ரூபமான சிவனே என துவங்கும் பாடல் கே.ஜே. யேசுதாசின் குரலில் ஒலிக்கிறது.

சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை செயல்படுத்தும் போது சிந்தித்து குழம்பாதீர்கள். 6:24 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் முருகனை கூப்பிட்டு, TM சவுந்தரராஜன் குரலில்.

6:35 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஏஆர் ஷேக் முகமதியின் குரலில் அன்பு வளர்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 6:45 மணிக்கான மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர்

0: டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைன்லேயே வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள், உயர்

0: உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள சுதாகர் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
5: நலம் நலமறிய ஆவல், எள் நெல் ரெண்டும் நமது மாநிலம். ஏன் நம்ம நாட்டில், குறிப்பாக தென்னாட்டில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்கள் நெல், உணவு தானிய பயிர். ஆசியாவிலேயே அதிகம் பயன்படுத்தப்படும் உணவு தானியம், பெரும்பாலானவர்கள் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி எள், எண்ணெய் வித்து பயிர். கடலை, தேங்காய், சூரியகாந்தி, கடுகு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய்களை அந்தந்த பயிரின் பேர்லேயே அழைப்போம். அதாவது கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய்ன்னு. எள்ளிலேருந்து கிடைக்கும் எண்ணெயை மட்டும்தான் நல்லெண்ணெய்ங்கிறோம். அந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது நல்லெண்ணெய். அப்படியாப்பட்ட எள்ளை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. நெல்லை ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், வீணாகாது. நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண்ணு, பழமொழி இருக்கு. நெல் பழசாக ஆக அதனுடைய மதிப்பு உயரும். கடைகளில் கேளுங்க, இது பழைய அரிசி விலை கொஞ்சம் அதிகம்பாங்க, புது அரிசிக்கு அதே ரகத்துக்கு விலை குறைவு தான்.
6: சுதாகர் சார்,
5: உங்களுக்கு தெரியாததா, இந்த பருவத்தில் நெல் சாகுபடி செய்து அறுவடை செய்த பின் அரிசியா

0: ஆக்கி சாதம் வடித்தால் கொஞ்சம் குழவாத்தான் இருக்கும் புது அரிசிங்கிறதுனால. இப்படி பல சமாச்சாரங்கள் இருக்குது. நெல்லை வச்சிருந்து விலைக்கு போட்டால் கூடுதல் விலை கிடைக்கும். முடிகிற விவசாயிகள் வச்சிருந்து விற்பனை செய்வாங்க. எதை சாப்பிட்டாலும் ஒரு பிடி நமது அரிசி சாப்பாட்டை சாப்பிட்லன்னா அன்றைய பொழுது அன்றைய உணவு நிறைவு பெறாது நமக்கெல்லாம். அந்த அளவுக்கு ஒன்றுவிட்ட உணவு தானியம் நெல் அரிசி. உலகத்தின் பசியை தீர்க்கும் பேருணவாக விளங்குது அரிசி. நினைக்கிறோம் ஒரு நெல் அதுலேருந்து வர்ற நாற்று பல்கி பெருகி நூற்றுக்கணக்கான நெல்லாக மாறி கிடைக்குது, ஒன்று நூறாகுது, அப்புறம் என்னன்னு நினைக்கிறோம். அவ்வளவு சாதாரணமல்ல அது. அதற்காக எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. ஒரு நெல்லின் வாழ்க்கை முழுமை பெற தக்க சூழல்கள் தேவை. தட்ப வெப்பநிலை நல்லா இருக்கணும். நெற்பயிர் பல வளர்ச்சி பருவங்களையும் விதைக்கப்படும் பல பருவங்களையும் கொண்டிருக்கும். வருடம் முழுக்க நம்ம மாநிலத்திலெல்லாம் நெல் சாகுபடி செய்யப்படுது. ஏப்ரல் மாதம் தொடங்கி அடுத்த ஜனவரி பிப்ரவரி வரை பல பருவங்களில் நெல் சாகுபடி செய்கிறாங்க விவசாய அன்பர்கள். சொர்ணவாரி, கார் பருவம், குறுவை பருவம், சம்பா, பின்சம்பா, பிசாணம், தாளடி, பின்பிசாணம், நவரைன்னு வருடம் முழுக்க பருவங்கள் இருக்குது. பருவத்துக்கேற்ற நெல் ரகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாம் பார்க்குறது நெல், அதிலிருந்து கிடைக்கிற அரிசி இவை மட்டும்தானா? இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நெல், நெல்லை தாங்கி இருக்கும் தண்டு பகுதி ரைஸ் ஸ்ட்ரா, ஜெம் வளர்க்கரு, தவிடு பிராண்ட், அரிசி ரைஸ் கர்னல், உமி ஹஸ்க், இவ்வளவு இருக்குது. இதில் அரிசியை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். நமக்கு வேண்டாதவைகளை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான பாகம் தவிடு பிராண்ட். தவிட்டிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, ரைஸ் பிராண்ட் ஆயில்னு பேர். அரிசி, அரிசி தவிடு, இந்த எண்ணெய், அப்புறம் வைக்கோல்லேருந்தும் காசு பார்க்குறாங்க விவசாயிகள்.
1: சுதாகர் சார்,
0: 5 முதல் 7 மில்லிமீட்டர் அளவு கொண்ட இந்த நெல்லில் இவ்வளவு பாகங்கள் இருக்குது. நெல் தண்ணீர் அதிகம் விரும்பும் ஒரு பயிர். ஒரு டிஎம்சி தண்ணீரை கொண்டு 2500-4000 ஹெக்டேர் வரை நெல் சாகுபடி செய்யலாம். 300,000 கன அடி நீர் தேவைப்படும் ஒரு ஹெக்டேர், அதாவது 2.5 ஏக்கர் நெல் சாகுபடி செய்ய. முன்னாலெல்லாம் நெல்லுக்கு நிறைய தண்ணி கட்டி சாகுபடி செய்வாங்க. நீர் மறைய நீர் கட்டு, நிறைய வரும் நெல் கட்டுன்னு ஒரு பொன்மொழியே உண்டு. அது இப்போ மாறிடுச்சு. அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது சில தனியார் நிறுவனங்கள், நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம், நல்லமாங்குடி ரவிச்சந்திரன் போன்ற முன்னோடி விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் வழியாக நெல் சாகுபடி செய்ய முயற்சிக்கிறாங்க. வெற்றியும் கிடைச்சிருக்கு. மாற்றம் ஒன்று தான் மாறாமல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்தி.

இனிய காலை வணக்கம், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வீரா கூட. ஸோ வணக்கம் சென்னையில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள். அந்த சிறப்பான நாளோட தான் இன்னைக்கு நம்ம துவங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தத்துவத்தை காலையிலேயே சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, டெய்லி நம்ம டீ குடிப்போம். டீ குடிக்கும்பொழுது பிஸ்கட்டை நினச்சி கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நீங்கள் டீ குடிக்கும்பொழுது அந்த பிஸ்கட்டை நினச்சி சாப்பிட்றீங்களே, அந்த சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் அப்படி

மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பிஸ்கட்டு ஊறி போய் டீக்குள்ளே விழுந்துடும். அப்படி விழுந்துருச்சுன்னா அந்த டீயும் கெட்டு போயிடும், டீயை குடிக்கிறது நல்லா இருக்காது, குழ குழன்னு ஆகிடும், பிஸ்கட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸோ இந்த டீ இருக்கு இல்லையா, அந்த டீ வந்து உங்களுடைய வாழ்க்கை, அதாவது லைஃபு. டீயில் நினைக்கிற பிஸ்கட் இருக்குல்ல, அது உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும் பொழுது, அதாவது கரெக்டாக டிப் பண்ணி நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மிஸ் ஆகி லைஃப் கொஞ்சம் வீணாக போயிடுன்னு அர்த்தம். அதனால் டீயில் எந்த மாதிரி பிஸ்கட்டை எதை கன நேரத்தில் நம்ம வந்து கரெக்டாக எப்படி எடுத்து அதை சாப்பிடுமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற அந்த சான்ஸை, ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்கிற தத்துவம். ஸோ இந்த தத்துவத்தோடு தான் இன்றைக்கி நம்ம வந்து நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். நிகழ்ச்சியில் வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும்ல, காலையில் ஓப்பன் பண்ணாலே நம்ம ஒரு கொஸ்டினோட தான் ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மிக சிறப்பான நாள் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது நம்ம சென்னை வானொலி நிலையம், இப்போ இருக்கக்கூடிய இந்த சென்னை வானொலி நிலையம் இருக்குல்ல, இது துவங்கி இன்றோட 88வது ஆண்டு. ஸோ 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிது நம்ம சென்னை வானொலி. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாளில் அதை பற்றி ஒரு கேள்வி தான் நான் கேட்க போகிறேன். முதன் முதல்ல சென்னையில் இந்த சென்னை வானொலி நிலையம் துவங்கப்படும் பொழுது முதல் ஒலிபரப்பு எந்த இடத்துல இருந்து ஆரம்பமாச்சு, சென்னையில் ஒரு பகுதியிலிருந்து ஆரம்பமாச்சு, அது எந்த இடத்துலேருந்து ஆரம்பமாச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியை ஃபேஸ்புக்கில் நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற பேஜில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படியே பொன்னான கமெண்ட்ஸாக நீங்கள் வந்து அப்படியே தூவி விட்டிங்கன்னா அதை நான் வந்து அடுத்தடுத்து படிச்சுட்டு கரெக்டான ஆன்சர் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ காலங்காத்தால காலையில் தினமும் அப்படிங்கிற பாட்டை கேட்கணும்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதனால் இப்போது உங்களுக்காக வாலியுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணன் அந்த சாதனா சர்க்கம் பாடின பாட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

தேகம் என்பதென்ன? ஓர் ஆடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். இப்படிப்பட்ட வரிகளுக்கு யார் சொந்தக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுமதி தான். யுவன் சங்கராஜா மியூசிக்கில் உன்னி கிருஷ்ணன் சுஜாதா பாடின பாட்டு பாலா அப்படிங்கிற படத்துக்காக கேட்டு முடிக்கும் பொழுது 7:12 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அறிவுமதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பாடல்கள் அவர் எழுதிக்காரனை பார்த்தா எழுதியிருக்காரு. ஆனால் மற்ற கவிஞர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்தளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்காது. செலக்டிவாக சில சாங்ஸ் மட்டும் எழுதியிருப்பார். அப்படி எழுதுகிற பாடல்கள் வந்து இந்த மாதிரி ஆழமான அர்த்தங்கள் பொதிந்த பாட்டாக இருக்கும். ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய இலக்கிய ஆய்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தனி. ஆனால் அவர் குறைவான பாடல்கள் எழுதினதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு படத்தில் அவருக்கு வந்து பாட்டு எழுத கூப்பிட்றாங்கன்னா அவர் கூட இருப்பாங்கல்ல, முத்துக்குமார், பா விஜய், அதுக்கப்புறம் வந்து யுகபாரதி, இந்த மாதிரியான கவிஞர்கள் கூட இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் நம்ம பசங்க தான், அவங்களுக்கு ஒரு பாட்டை கொடுங்க அப்படின்னு இவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசுக்கார். ஸோ அதனால தான் வந்து அவர் 5 பாட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பாட்டு மட்டும் எழுதிட்டு மற்றதெல்லாம் தம்பிகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வானத்தை போல் விஜயகாந்த் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டருங்கிறதுனால அந்த மாதிரி வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ 7:13 வணக்கம் சென்னையில் நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அகில இந்திய வானொலியினுடைய நம்ம சென்னை வானொலி இருக்குல்ல, ஆகாஷ் வானொலியுடைய சென்னை வானொலி துவங்கப்பட்டு 88 வருடங்கள் நிறைவடைந்து இப்போ 89வது பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதன் முதல்ல இந்த சென்னை வானொலி சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எந்த இடத்துல இருந்து தன்னுடைய ஒளிபரப்பை தொடங்கியது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்ச நான் ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கேன், போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்காக வீரன் படத்திலிருந்து பயங்கரமான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: மன

வணக்கம் சென்னை கேட்டிருக்கீங்க. நிறைவு செஞ்சிருக்கு. அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்த முதல் ஒலிபரப்புங்கிறது எங்கெங்க ஆரம்பிச்சது, எந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சது, சென்னையில எந்த ஏரியால ஆரம்பிச்சது அப்படின்னு கேள்வி கேட்கும்பொழுது ஒரு 450 கிடையாதுங்க, 448,542 பேருங்கிற ரேஞ்சுக்கு ஃபேஸ்புக்கே அப்படியே வந்து ஹேங் ஆகிற அளவுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மேக்சிமம் வந்து நிறைய பேர் கரெக்டான ஆன்சரையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆஹா, உங்ககிட்டலாம் கேள்வி கேட்டு தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம நேயர்களை வந்து பட்டாசு கிளப்புறாங்க, பயங்கரமாக ஆன்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆன்சர் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்தில் வந்து படிக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் பாஸ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பறைசாற்ற மாதிரி ஒரு பாட்டு, ஆனால் சிங்கிள் பசங்கிற பாட்டு. காக்கா பாலச்சந்தர் அண்ட் கானா உலகம் தரணி அண்ட் அறிவு சேர்ந்து பாடின பாட்டு, ஹிப்ஹாப் ஆதியுடைய மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமையல்.

0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் தடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பண முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருட்டில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அதே மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாரான்.

0: இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆயிட்டான். இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானா.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவலை நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

அட்டகாசமான காலை பொழுதுல நம்ம கேட்டு இருக்கிறது வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டிருந்தேன். அதாவது அகில இந்திய வானொலியுடைய நம்ம சென்னை வானொலி இருக்குல்ல, இந்த சென்னை வானொலி எந்த இடத்துல முதன் முதல்ல சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது, முதல் ஆஃபீஸ் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எங்கேருந்து ஒளிபரப்ப தொடங்குறாங்க அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பாட்டை கேட்டு முடிச்சுட்டு வரிசையாக வந்து யாரெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தா உங்களுக்காக திருச்சிற்றம்பலம் படத்துக்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜ் ஒன்று ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

உங்க தலைமுறையில, அதாவது முந்தின தலைமுறையில டி ராஜன் இருந்திருந்தாருங்க, இப்ப அந்த மாதிரி யார் இருக்கு அப்படின்னு கேட்டா தனுஷ் இருக்காருங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேக்குறீங்களா, கொஞ்ச நேரத்தை சொல்றேன். 7:40 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை கேட்டுருக்கீங்க. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 7:40 ஆயிட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தனுஷ் இன்னைக்கு டிஆர் அப்படின்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கேட்டு முடிச்சோம் இல்லையா பாட்டு, திருச்சி ட்ரம்பளம் படத்துல இருந்து அந்த பாட்டை எழுந்து அவர் தான், பாடினது அவர் தான், அதுக்கப்புறம் என்ன அந்த படத்தில் நடிச்சதும் அவர் தான். ஓகேவா, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு படத்தை இயக்குறாரு, நடிக்கிறாரு, அவரே பாடுறாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது, அந்த படத்துக்கு மியூசிக் மட்டும் அவர் இன்னும் கம்போஸ் பண்ணல. அதை மட்டும் பண்ணிட்டார்னா ஓகே சார், சூப்பர் சார், நீங்கள் தான் சார் நெக்ஸ்ட் டிஆர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு, அதாவது சென்னை வானொலி முதன் முதலில் சென்னையில் எங்கு ஒளிபரப்பை துவங்கியது அப்படின்னு நான் கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படியே மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம்னா, புஷ்பவள்ளி, அதுக்கப்புறம் ஹேமலதா, ஹரி, ஹரன், தென்கட்சி சுவாமிநாதன், தகவல் தருவம், தலைக்காக்கும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ராகவன் ரங்கசாமி குட் மார்னிங் சொல்லியிருக்காரு, குட் வைப்ஸ், சாரி விஷஸ் சொல்லியிருக்காரு. பூலுவபாளையம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் ஆன்சர்னு சொல்லியிருக்காரு. பால ஜெயச்சந்தரும் அதே மாதிரி சைதாப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காரு. விச்சூர் ராஜி ராஜ்குமார், ரங்கராஜன், அதுக்கப்புறம் விஜய்குமார், புதுச்சேரி கோவிந்தன், பேட்டை வீரமணி பாலன், ஹரிஹரன், ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான், அதுக்கப்புறம் திரு மூலஸ்தானம், வீரசுந்தரி, அன்பு, ராணி, சந்திரசேகர், சேகர், இரும்போடு, ரா பரந்தாமன், சாமுன்னி கேஎம், அதுக்கப்புறம் பூபாலன், ராதாகிருஷ்ணன், அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடமண்டப்பட்டி கேவி ஜெயசீலன், விஎஸ் ஐயப்பன், புவனகிரி சுமதி பாபு, அள்ளி நகரம், எஸ் மகாதேவன், ரேவதி ராஜன் பாபு, அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரன், தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மதன் ஷேக், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், சூளை ரீஜா மனோகரன், புருஷோத், பத்மா சுந்தரம், பால ஜெய்சந்தர், பட்டாளம் அப்துல் ஜலீல், கேசவன், மேலப்பீடு தயாளன், அதுக்கப்புறம் திருமழிசை அஸ்வினி நாகராஜ், மயிலை பட்டாபி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கார். இன்றைய நேயர்கள் மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவிலா, மாலதி, உஷா, சேகர், ரமேஸ்வதின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கில் ரேடியோ கேட்டுருக்கான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி போட்டிருக்காரு. பண்ணையபுரம் மணிகண்டன், அதுக்கப்புறம் சபரி மனோஜ், சூலை ரீஜா மனோகரன், பி கே பூபாலன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், மயிலை பட்டாபி, பி கே பூபாலன், கொம்புட்டு இதோ ஸ்டிக்கர்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சூலை ரீஜா மனோகரன் மறுபடியும் தென்கட்சி சவானந்தன் பற்றி சொல்லிட்டுருக்காரு. பூபாலன் பள்ளப்பாளையத்துலேருந்து ஒரு பொண்ணு யார், பிரீத்தி சிந்தாவா, அது ஓகே, பிரீத்தி சிந்தா வீடியோலாம் அனுப்பிச்சிருக்காங்க.

அதுக்கப்புறம் வந்து சங்கர், சங்கர் வந்து வீராசார் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. பூபாலன், அதுக்கப்புறம் வந்து பத்மா சவுந்தரராஜன், சூலை ரீஜா மனோகரன், 45 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. பட்டாளம் அப்துல் ஜலீத் அடுத்தது, பொன்னியம்பேடு வண்ண கணேசன் மறுபடியும் வருது, மேலப்பட்டு தயாளன், பாபு முள்ளக்காடு, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கமெண்ட் பண்ணுறதுல நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் தான் சொல்கிறீங்க. ஆன்சர் சொல்லாமல் விட்டவங்களை தவிர ஆன்சர் சொன்ன எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தான் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எஸ், நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான். அதாவது எக்மோரில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் நூக் அப்படிங்கிற இடம், அந்த இடம் தான் வந்து எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அந்த இடத்துல தான் முதன் முதல்ல வந்து அகில இந்திய வானொலியுடைய சென்னை ஒலிபரப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1938 ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் 1924 அப்படிலாம் போட்டிருங்க, அது கிடையாது. ஆக்சுவலாக ஹாலோவஸ் கார்டன் மார்ஷல் சாலையில் உள்ள ஈஸ்ட் நோக் என்ற கட்டிடத்திலிருந்து துவங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் MPRC அப்படின்னு ஒன்று 1924 CV கிருஷ்ணசுவாமி செட்டி ஃபவுண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ராட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களால ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அகில இந்திய வானொலி துவங்கப்பட்டு சென்னை வானொலி அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரும் பொழுது 1938 ராஜாஜி தான் அதை துவக்கி வைக்கிறாரு. அப்போதைய பிரதமர் ராஜாஜி துவக்கிறாரு. துவக்கி வைக்கும் பொழுது சென்னையில் அது ஒலிபரப்பு எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணும்பொழுது இந்த இடம் சரியாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி June 16 1938 வருடத்தில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து சென்னை வானொலி இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸான லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் மயிலாப்பூரில் ரீலொகேட் ஆச்சு. ஓகேவா? அது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் ரெயின்போ FM 101.4 எங்கலாமே சமதோடு.

ஆம்பளை படத்துலேருந்து அந்த பாட்டு கெட்டு பிடிக்கும் பொழுது 7:49 கடந்து 50 எப்போ ஆகலாம் அப்படின்ற மாதிரி வாட்சி கெட்டி பார்த்துட்ருக்கு. குட்லி கான் ஆண்டனி தாசன் அண்ட் வருண் பாட பாட்டை ஹிப்ஹாப் தமிழாக எழுதி அவரே மியூசிக் போட்ட பாட்டு. இவர் அடுத்த டிஆர் அப்படிங்கிறீங்களா? ஓகே, அதே விஷயம் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்மோர் மார்ஷல் சாலையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் நோக் என பெயரிடப்பட்ட ஒரு பழைய கட்டிடத்தில் அப்போக்கி வந்து சென்னை வானொலி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இதே விஷயத்தை நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சராக சொல்லியிருந்தீங்க. கரெக்டான ஆன்சர் சொன்ன நேர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆன்சர் சொல்லணும்னு ட்ரை பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், கூகுளில் சர்ச் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், அண்ட் ஆல்சோ நிகழ்ச்சிக்கு வந்து பயங்கரமாக வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து பெரிய பெரிய மெசேஜ்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த மெசேஜ் எல்லாத்தையும் அதாவது டீட்டெயிலாக படிக்கலை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், கோவிந்த நல்லூர், லியோ ஆண்ட்ரூ, ஜெய்சிலி அண்ட் ஹாலோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் போட்டிருக்காரு. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் படிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour ஆகும் நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. அதனால் உங்களுடைய பெயர் எல்லாத்தையுமே நான் ஆல்மோஸ்ட் படித்தேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பெயர் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. ஓகேவா? வேணும்னா உங்கள் வீட்டு பிள்ளை யார் எங்கள் வீட்டு பிள்ளை படத்துல உங்களுக்காக சிவகார்த்திகேயன் நடித்த படத்துலேருந்து பாட்டு போட்டுறேன். புவனகிரி சுமதி பாபு வந்து இதே மாதிரி தான் 1924 ஆரம்பித்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொடுங்கங்குண்டான் வந்து அவரும் அந்த ஆன்சரை கரெக்டாக சொல்லியிருக்காரு. வீரசுந்தரி அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டாக ஆன்சரை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் அப்படின்னு பார்த்தா, 1954 ஜூலை மாதம் தான் மெரினா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் இதில் ஸ்டார்டிங் டைமில், அதாவது அந்த எக்மோரில் வந்து இந்த வானொலியை ஆரம்பித்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள்லங்க, அதாவது மெரினா கடற்கரை பக்கத்தில் ராபின்சன் பூங்கா, அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் பூங்கா, உயர்நீதிமன்ற கடற்கரை அப்படின்னு மொத்தம் ஒரு 6 இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய பெரிய ஒலிப்பெருக்கிகளை வச்சு ரேடியோ பாடுறத, ரேடியோவில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து கேட்க வச்சுருக்காங்க. அதன் மூலமாக மக்கள் கேட்டு இன்றைக்கி என்ன தகவல் இருக்குது, இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது, இன்றைக்கி அரசியல் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, ஸ்போர்ட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லோரும் வீட்லேயும் வந்து அப்போ ரேடியோ கிடையாது. அதுக்கப்புறம் தான் ரேடியோங்கிறது வந்து அந்த ரெவல்யூஷன் நடக்குது. நிறைய பேர் ரேடியோலாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஐ மீன் வாங்கி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேடியோன்னு ஒன்று இருக்குது, சென்னையில் சென்னை வானொலின்னு ஒன்று நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொது இடங்கள் அங்கங்கே வந்து ஸ்பீக்கரை வச்சு எல்லாம் ரேடியோவை கேட்க வச்சுருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ரேடியோங்கிறது அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருந்து, அதாவது மக்களுக்கு எளிதாக கிடைக்காமல் இருந்து இன்றைக்கி டக்குன்னு நம்ம ஃபோன்லேயே கேட்குற மாதிரி, உடனே வந்து ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி, நிகழ்ச்சியில் ஏதாவது நாங்கள் மிஸ்டேக் பண்ணால் என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கண்டிக்கிற அளவுக்கு, அந்தளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜியில் வளர்ந்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கொண்டாட வேண்டிய நேரம். ஸோ இன்றைக்கி அகில இந்திய வானொலியுடைய சென்னை வானொலி 88 ஆண்டுகளை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிது அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதில் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த வானொலியுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு கேட்டு இந்த நிகழ்ச்சிகளை இன்னும் சிறப்பாகிறதுக்கு, இன்னும் மெருகேற்றி கொண்டே இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உதவிகரமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்.

7:53 நெருங்கிட்டு இருக்கும்போது வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த பாட்டு கேட்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தா ரெண்டு மூணு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஜெயசுதாஸ் அண்ட் ஸ்வேதா மோகன் பாடின பாட்டு தனுஷுடைய வரிகளில் அனிருத்துடைய மியூசிக்கில் கேட்கலாம்னு நினைக்கிறேன். த்ரீ படத்துக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எஸ் பரபரப்பாக நீங்கள் கிளம்பிட்டு இருப்பீங்க. அப்படி கிளம்பும்போது ரொம்ப பத்திரமா சேஃபாக எங்கெங்கே போகணுமோ, ஆஃபீஸ் போகணுமா, ஸ்கூல் போகணுமா, காலேஜ் போகணுமா, அந்த இடத்துக்கெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதாகத்தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஹாப்பியாக ஒரு கூலான மூட்லேயே நீங்கள் இருக்கிற மாதிரியான பாடல்களை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ரஷ் ஹவர் ரெயின்போ நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து 1940 நடத்திட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி 8:04 நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக எந்த பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு என்ன படம், தசாவதாரம் பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹிமேஷ் ரஷிமையாவோட மியூசிக்கல். இவர் பேரை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஹிமேஷ் ரஷிமையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை கேட்கும்போது இந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம். சங்கர் மகாதேவன் அப்படிங்கிற பேரை கேட்டால் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிமேஷ் ரஷிமையாங்கிற பேரை கேட்டால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான பேர் இருந்ததுன்னா அதை சொல்லி பாருங்க, அது இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படத்துலேருந்து ஹிமேஷ் ரஷிமையா போட்ட மியூசிக் படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியோடு ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

அனைவருக்கும் நீ

திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1444 மற்றும் www.teli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.

உலக நாயகனே பாட்டு முடிஞ்சாலும் அந்த பாட்டிலேருந்து என்னால் வெளியே வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு அந்த பாட்டு. வினீத் சிங் பாண்ட பாட்டு, வைரமுத்து வரிகள், ஹிமேஷ் ரஷ்மையாவுடைய மியூசிக்கிலே கேட்டு பிடிச்சோம் இல்லையா. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய வரிகள் வந்து அட்டகாசமான வரிகள். ஆக்சுவலாக ஓப்பனிங்லேயே உலக நாயகனின்னு ஆரம்பிக்கும் பொழுது அந்த வினீத் சிங் ஸ்டைலாக உலக நாயகனே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். சுக்கீந்தர் சிங், அதுக்கப்புறம் வந்து நம்ம உதித் நாராயணன் தலைவர், இந்த மாதிரி எல்லாருமே இந்த ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க. அது கேட்குறது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ, நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரசிக ரகசிய கலைஞன், அதுக்கப்புறம் நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துடைய வரிகளாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இங்கு ஆயிரம் பிறவி கொண்டாய், உன் வாழ்வில் ஆயிரம் பிறைகள் கண்டாய், சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை, ஐந்து முதல் நீ ஆடி வந்தாலும், அஞ்சு வயசில் கமல்ஹாசன் நடிக்க வந்தாரில் அதான் சொல்கிறார், ஐந்து முதல் நீ ஆடி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை, சொன்னால் கேள், கொஞ்ச நேரம் கேளுங்க சார், ஆஸ்காரும் தூரம் இல்லை அப்படின்னு கமல்ஹாசனை பார்த்து சொல்கிற மாதிரி வைரமுத்து எழுதின பாட்டு. எக்கச்சக்கமாக இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வாலி வந்து இந்த மாதிரியெல்லாம் பல பாடல்கள் எழுதும்பொழுது அந்த நடிகருடைய கேரக்டர் என்ன, அவருடைய பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த படத்தில் பாட்டில் வந்து வைப்பாராம். அந்த மாதிரி சில இடங்களில் வந்து வைரமுத்தும் முயற்சி பண்ணிட்டு பாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த பாட்டை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பாட்டு இந்த பாட்டு. ஸோ இதை விட பெஸ்ட்டாக கமல்ஹாசனுக்கு, அதுவும் தசாதவர மாதிரியான ஒரு படத்தில் வந்து பாட்டு எழுத முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. எக்ஸலண்ட்டான ஒரு லிரிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு இந்த பாட்டை சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டிருக்கும்போது

என்ன பண்ணோம், கமலுக்காக வந்து வைரமுத்தி எழுதியிருக்காரான்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கணும். அதனால மீசையை முறுக்கப்பட்டது பாட்டு வந்துகிட்டு இருக்கு. அகைன் நம்ம ஜென்ரேஷனோட எட்டி ராஜேந்தர் ஹிப்ஹாப் தமிழா வந்துகிட்டு இருக்காரு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமத்தோம்.

பாடுறீங்க, ஏன் இந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இருக்காருங்க, அவர் பேர் கங்கை அமரன். 16 வயதிலே ஒரு படம், 1977 ரிலீஸ் ஆன படம், இளையராஜா மியூசிக்கில் வந்த படம். அந்த படத்தில் செந்தூரப்பூவின்னு ஒரு பாட்டு எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதின ஒரு மிகப்பெரிய கவிஞர் தான் வந்து கங்கை அமரன். ஸோ அவர் கவிஞர் அப்படிங்கிறத தாண்டி நிறைய வேலைகளை பண்ணியிருக்கார், ஓகேவா? ஆனாலும் எதுலேயுமே வந்து இவர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வெளியில் அதிகமாக தெரியாது. கங்கை அமரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இளையராஜாவோட தம்பிங்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனாலும் மிகப்பெரிய திறமைசாலி அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி துள்ளலான ஒரு கலக்கலான பாட்டை, அதாவது வாளிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எழுதியிருப்பார். வாலியை வந்து முத முதல்ல மீட் பண்ணி வரும்பொழுது, என் பேர் அமர் சிங் அப்படின்னு இவர் சொல்லும்பொழுது, அமர் அண்ட் சிங் அப்படின்னு சொன்னாராம் வாலி. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அவருக்கு. ஐ மீன், வாலி மாதிரி ஆட்கள் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கங்கைமருடைய வரிகளில் விஜய், ஜெயசுதாஸ், கார்த்திக், அதுக்கப்புறம் அனிஷ் தயாநிதி பாடின பாட்டு யுவன் சங்கராஜா மியூசிக்கில் உங்களுக்காக மங்காத்தா படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை

எத்தனை காலம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை காலம் ஆகிருச்சு, கிட்டத்தட்ட 1970 கேட்டார்ன்னு நினைக்கிறேன் சந்தி ராமதாஸ். இப்போவும் அதே மாதிரி கேட்டுருக்க மாதிரியான நிலைமை வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. 8:45 எல்கேஜி படத்திலிருந்து பாட்டு கேட்டு முடித்தோம். ஷான் ரால்டனுடைய வாய்ஸில் அவர் வாய்ஸை கேட்கும்போது ஏதோ மண்டைக்குள்ளே போட்டு கொடாயுதுங்க கொடாயுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஷான் ரால்டன் அவருடைய வாய்ஸில் நம்ம வந்து லியான் ஜேம்ஸ் போட்ட மியூசிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஓகேவா, எல்கேஜி படத்துலேருந்து இந்த பாட்டு கேட்டு முடித்தோம். அடுத்ததாக வந்து என்ன

சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பேண்டா படத்துலேருந்து உங்களுக்காக நான் பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்பொழுது ஆகா எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பாடல் இந்த பாடல் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே உங்களுக்கு வந்து ராக்கெட்லாம் பறக்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு நடிகையை பற்றி, அந்த நடிகையை வந்து பயங்கரமாக வர்ணித்து எழுதப்பட்ட ஒரு பாட்டு வைரமுத்து எழுதியிருப்பார். உன்னிகிருஷ்ணனுடைய வாய்ஸில் பாம்பே ஜெயசி சேர்ந்து போன பாட்டு நண்பேண்டா படத்துக்காக ஹரிஜராஜ் மியூசிக்கில் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4, ஷோ பேர் ரஷ் அவர் ரெயின்போ.

தமிழ் விளையாடுதையாம். ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்லி நயன்தாரா. நயன்தாரா கிடையாது, நயன்தாரா தான். அதாவது நயமாக வந்து கேட்டாரா அப்படிங்கிறது. ஆனால் நிறைய பேர் நயன்தாரான்னு நினச்சிட்ருப்பாங்க. படத்தை நடித்தது நயன்தாரா, அது வேறு. நிறைய விஷயங்கள் இந்த பாட்டுக்குள்ள வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வெட்கப்பட்டால் மஞ்சள் வண்ணம் மாறும், நாணம் கொண்டதாலே உன் வண்ணம் பொன் வண்ணம் செவ்வண்ணம் ஆச்சு வா அப்படின்னுலாம் வந்து எழுதியிருப்பார் வைரமுத்து. அட்டகாசமான வரிகள் கொண்டு அந்த அடக்கி அந்த பாடலை நம்ம வந்து கேட்டு முடிக்கும் பொழுது 8:51:26 கடந்து போயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் அவர் ரெயின்போ கேட்டுருக்கீங்க. ஸோ ரஷ் அவர் ரெயின்போல அடுத்ததாக என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சேன். அது இன்னும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதால இப்போதைக்கு ப்ளே பண்ணிடலான்னு ஒரு பிளான். ஹரிஹரன் மதுசி பாண்ட பாட்டு வைரமுத்து வரிகள் தான், ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு இந்த பாட்டு. இதை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வரிகளெல்லாம் கேட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

இந்த பாட்டை பத்தி பேசணும்னா நான் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருப்பேன். இப்போதைக்கு டைம் இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு என்னால் பேச முடியல. 8:57 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது யார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, டெனட் படத்தோட ஹீரோ ஜான் டேவிட் வாஷிங்டன் வந்திருக்காருங்க. ஓகேவா, அப்போ தான் இப்போ ஷோ பண்ண போகிறாரு. நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் கேட்பீங்க அவருடைய வாய்ஸை. நிகழ்ச்சியோட நிறைவு படலாம் விஸ்வாசம் படத்துலேருந்து ஆண்டனி தாசன் வாய்ஸில் ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு

இருப்பிடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள் ரெயின்போ ராப்.
1: Rainbow Rap.

நேரம் 9:03 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில நீங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 தான். வேக வேகமா ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறவங்களும், நான் இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்மே போடலப்பா, ஸ்கூலுக்கு வேக வேகமா இருக்க பறக்க ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்ற ஸ்கூல் பசங்களும், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து இப்பதாமா நான் தூங்கவே போறேன்னு சொல்றவங்களும், இன்னைக்கு எனக்கு லீவ், நான் இப்பதான் எந்திரிக்கிறேன் இப்படின்னு பல விதமா இருக்கிற நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நமக்கு முன்னாடி இந்த ஆர்ஜே வந்து நமக்கு விதவிதமாக இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அதில் உண்மை இல்லை, நான் உங்கள் ஆர்ஜே சிம்பிளான ஒரு ஆள் கிருஷ்ணா மட்டும்தான். நம்ம ஷோவில் நம்ம நிறைய பேசலாம், அதை விட முக்கியமாக நிறைய பாடல்கள் கேட்கலாம், வைபான பாடல்கள். அந்த வரிசையில் முதல்ல வர பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஜனகணமான பாடல் ஏஆர் ரஹ்மான் மற்றும் கார்த்திகோடைய குரலில் வைரமுத்துடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டினிதர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

கனவுகள்ல காரியம் துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்னன்னாக்கா நம்ம செய்யற வேலை தான் நமக்கு துணை, நம்ம கனவுகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க அந்த பாடல்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விதின்னு இருந்தா அந்த விதியவே மாத்தி எழுதுற ஒரு விதியை நாம எழுதிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லி அப்படி ஒரு சொன்ன ஒரு பாடல் கேட்டு முடித்த தருணம் 9:09. இந்த பாடல் கேட்டோன்னே எனக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே ஜெயிக்கிறவங்க எல்லாருக்கும் திறமை இருக்குன்னு, ஆனால் அது உண்மை இல்லை. என்னன்னு என்னையே கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, ஜெயிக்கிறதுக்கு திறமையை விட விடாமுயற்சி முக்கியம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நம்ம முயலாமா கதை மாதிரி தான், என்னதான் முயலுக்கு திறமை இருந்தாலும் கடைசியாக ஜெயிச்சது என்னவோ ஆமாம் தான். ஏன்னா ஆமை விடாமுயற்சியாக ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஓடிட்டே இருந்துச்சு. நம்ம முயல் அண்ணன் என்ன பண்ணார், நடுவில் தூங்கிட்டார். திறமை இருந்தும் அவரால் ஜெயிக்க முடியல. அதனால் எல்லாரும் விடாமுயற்சியாக கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி மோட்டிவேஷனெலாம் பேசினாலே நம்ம தவிர்க்க முடியாத ஒரு ஆள் நம்மகிட்ட வந்துடுவார். அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் தாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் திருக்குறளில், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளாலேயே முடியலனாலும் முடியாதுனாலும் நம்ம

உடல் வருத்தி கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா கண்டிப்பா நாம நினைக்கிறத நம்மளால அடைஞ்சிட முடியும்னு சொல்றாரு. இந்த மார்னிங்கே நம்ம மோட்டிவேஷனோட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வரும் பாடல் வேலைக்காரன் திரைப்படத்துல இருந்து விவேகாவரிகள் இல்ல அனிருத் ரவிச்சந்திரோட சில வந்துட்டு இருக்கே கேட்டு நினைந்திருங்க. எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே துளை.

நேரம் 9 மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நீங்கள் எல்லாரும் கேட்டுகிட்டு இருக்கிறது ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான். நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 நாம் இன்றைக்கி நிறைய வைபவான சாங்காக கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்து வர பாடல் மனிதன் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஏடிகேவோடைய குரலில் மதன் கார்கேயோடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளி.

சில நேரத்தில் நாம் இந்த வேலையை செய்யலாமா, செஞ்சால் நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட பட்டுன்னு எகிரி உள்ளே குதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். சில பேர் சொல்லுவாங்க லைக் என்ன பண்ணுறதுன்னா, சில பேரோட நேச்சரே அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு வேலையை கொடுத்தா இல்லை ஏதாச்சும் வாழ்க்கையில் அடுத்து பண்ணலாம்னா ஐயோ இல்லை என்ன நடக்குமோ அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எதுவும் யோசிக்காமல் சட்டுன்னு எகிரி உள்ளே குதிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துப்போம்பா, உள்ளே போனால் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அதுதான் சில நேரத்தில் நமக்கு வசதியாகவும் அமையும். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து வத்தி குச்சி பத்தி காதுடா. நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் உடைய குரலில் வாலியோடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளை.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है।
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கி இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியை இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 9:31 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான், நம்பர் எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னைக்கு காலையில் 9:00 நாம எல்லாம் ஒரே வைபான சாங்கா, எனர்ஜெட்டிக்கான சாங்காக கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் நம்ம வந்து கொஞ்சம் பழசு புதுசுன்னு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம், கேட்டுகிட்டு இருக்கோம். இப்போது அடுத்த வார பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் முக்கும்பாவுடைய குரலில் ஏஆர் ரகுமானோடைய செயல வைரமுத்துடைய வரிகளை வந்துட்டு இருக்க கேட்டு நினைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலி.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 9:40 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். நல்லா மோட்டிவேஷனாலும் சாங்காகவும் போச்சு, வைபான சாங்காகவும் போச்சு இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு. அந்த வரிசையில் அடுத்ததாக வர பாடல் வேட்டையின் திரைப்படத்தில் இருந்து அறிவு ஓடிய வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுலை.

0: என்னடா வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்க.

0: இது என் கடமை.
1: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் 9:44 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப்ல அடுத்து வர பாடல் சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து வாலியோடைய வரிகள் வித்யாசாகரோட இசையில தான் வந்துட்டு இருக்கு. கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே துளு.

உன்னை பத்தி யாரு என்ன சொன்னா உனக்கு என்னப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு முன்னேறிட்டே இரு. பறவை பறந்தா வானம் அழுக்காக போது, பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான். நாம வாழ்க்கையை பார்த்துட்டு முன்னேறிட்டே இருக்க வேண்டியதுதான் சொன்ன இந்த பாடல சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னது, அதாவது நாம செய்யற தொழில் தான் நமக்கு தெய்வம், அதை மட்டும் நம்ம அழகா பார்ப்போம், நம்ம ஸ்கில்ல வளர்த்துப்போம். ஸோ அடுத்ததாக வர பாடல் கருடன் திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வந்துட்டே இருக்க கேட்டினிதழ்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 10 மணி, நேரம் 9 மணி 55 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா 10 மணின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம 10 மணிக்கு விளையாட போற கேம் பத்தி சொல்ல வந்தேன், அதனால டைம் மாறி போச்சு. நேரம் 9:55 ஆயிருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிறைய மோட்டிவேஷனாலான சில நேரம் வைபான சாங்லாம் கேட்டோம். இப்போதைக்கு உங்ககிட்ட நான் விடைபெற்றுக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் மிஸ்டர் வீராவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருவது கோப்ரா திரைப்படத்திலிருந்து பா விஜயோட வரிகளில் ஏ ரகுமான இசையில் ஒரு பாடல் வந்ததே இருக்கு. கேட்டேன் நேயர்கள், எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே தூளு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 10:04 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நல்ல கெட் செட் கோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என் கூட ஜாயின் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டு போன தெரியுமா, டெனட் படத்துடைய ஹீரோ இங்க வந்திருக்காருன்னு, ஜான் டேவிட் வாஷிங்டன் தான் வந்திருக்காரு. நல்லா இருக்கீங்களா ஜான் டேவிட் வாஷிங்டன்?
1: நல்லா இருக்குது. ஆனா என் பேரு ஜான் டேவிட் வாஷிங்டன் இல்ல, என் பேரு ஆர்ஜே கிருஷ்ணா.
0: ஆர்ஜே கிருஷ்ணா, சோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டேவிட் வாஷிங்டன் வந்திருக்காரு. இப்போ அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க, ஜான் டேவிட் மயிலாப்பூர்னு மாற்றிங்க பேரை வாஷிங்டன்லேருந்து வரும்போது.

0: சரி மாத்திருவோம்.
1: ஓகே,
0: இனிமேல் என் பேர் மயிலாப்பூர் கிருஷ்ணாவா? அப்ப
1: மயிலாப்பூர் கிருஷ்ணா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா இந்த 10 மணிக்கு வந்து பல அதிரடியான விளையாட்டுகளை வந்து விளையாடுவோம் இல்லையா, அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே அதுல இருந்து வித்தியாசமா டிராவல் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அந்த டிராவல் எது இருக்க போகுதுன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல இருக்க போகுது. சில மாநிலங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த மாநிலம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்ன இருக்கு, சின்ன சின்ன ஊர்கள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற தேடிக்கணும். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால இதைத்தான் வந்து இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கேமில் நீங்கள் விளையாடுறதுக்கு சிம்பிளாக பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

ஹாய், சென்னை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகைச்சுவை நடிகர் ஜாபா சுந்தரேசன் பேசுறேன். 88 வருடங்களாக நமது காதுக்குள் கச்சக்கென நுழைந்து இதயத்தில் பச்சக்கென ஒட்டி கொண்டு தனது வெற்றி பயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை

0: வானொலிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி அலைகள் இருக்கும் வரை சென்னை வானொலியின் ஒளி அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் போல் சிறப்பான, சுவையான, பயனுள்ள நிகழ்ச்சிகளை தந்து மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்திருக்க வாழ்த்துகின்றேன். இத்தனை வருடம் இந்த சென்னை வானொலி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த, வானொலிக்கு பின்னால் உழைத்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாராட்டும் அன்பும். ஆல் தி பெஸ்ட். சும்மா கலக்குங்க.
1: கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. என் கூட இருக்கிறது மிஸ்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு. கிருஷ்ணா வந்துட்டீங்களா? இல்ல, ஜான் டேவிட் வாஷிங்டன்.
2: நீங்க பேரே மாத்திருவீங்க. இதுக்கப்புறம் வெளியே போய் கிருஷ்ணான்னு சொன்னா யாருக்கே என்ன தெரிய போறது
1: இல்ல. நானும் ஜான் டேவிட் வாஷிங்டனும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல இருந்து சில பெயர்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை அப்படியே உங்ககிட்ட ஜாலியா பேசலாம் அப்படின்னு தான் பிளானே. சோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர் யார் அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் ஜெம்கொல்லிப்பட்டி. விவிஎஸ் கண்ணன்.
1: விவிஎஸ் கண்ணன், நல்லா இருக்கீங்களா? எடுக்கிறேன். ஆரம்பிச்சு ரால முடிகிற பேர். மோஸ்ட்லி ஆந்திராலாம் ரான்னு தான் முடியும். அது வேற. ஏழு எழுத்து ஊல ஆரம்பிச்சு ரால முடியுது. ஓகே, திரா அப்படின்னு முடியும். ஓகேவா? இதுதான் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க.
3: அது ஊர் இல்ல?
2: ஆமா, ஊர் பேரு
1: தான். அது மாவட்டம்
3: தான்.
1: அது தேடுங்கள் தேடுங்கள் அப்படின்ற மாதிரி
2: அவர் மூளைக்குள்ள போயிட்டு இறங்கி தேடுறாரா?
1: என்ன சார்
3: முக்கியமானது?
1: நம்ம தப்பா கெஸ் பண்றோம் நினைக்கிறேன். இவருக்கு கண்டுபிடிக்கல. ஓகே சார், நன்றி. நீங்க கால் பண்ணதுக்கு. அந்த வரைக்கும் போயிட்டு அடுத்து யார் வராங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கலையரசி.
1: திருவான்மியூர் கலையரசி. உங்களுக்கு ஏழு எழுத்து ஆந்திரா வேணுமா, நாலு எழுத்து ஆந்திரா வேணுமா?
2: வேற மாநிலம் வேணும்னாலும் அதுவும் இருக்கு. ரெடியா?
1: எங்க போலாம் இவருக்கு?
2: கர்நாடகா போகுமா?
1: கர்நாடகா போகுமா? சரி, ஜான் டேவிட் வாஷிங்டன் வந்து கர்நாடகான்னு சூஸ் பண்ணிருக்காரு உங்களுக்கு. சரி, கர்நாடகாவில் வடமொழி எழுத்து ஷீல ஆரம்பிச்சு கால முடிகிற ஒரு ஊர் பெயர், ஒரு மாவட்டம். ஓகேவா? ஷீல ஆரம்பிச்சு கால முடிகிறது, நாலு எழுத்து தான். சின்ன மாவட்டம் சின்னது கிடையாது, அந்த பேர் சின்ன பேர் தான். நாலே நாலு எழுத்து, ஷீல ஆரம்பிக்குது, கால முடியுது. கா கா காகத்துக்கு வரும் கா.
2: நெடில்
1: நீ முன்னாடி
2: கேள்வி கேளு, அடுத்த கால டாவது பத்தி சொல்றேன்டா.

0: சிவமோகா என்பது மிக மிக சரியான
1: சரியான பதில். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
2: ஓகே, தேங்க் யூ.
0: அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம்மா. ஹலோ.
0: மிஸ்டு கால் கொடுத்துட்டு போயிட்டாரு, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 298-6-00-38 2952-5255 எண்களுக்கு நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். அடுத்தா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏவி ரமணன், அதுக்கப்புறம் வந்து சுசித்ரா சேர்ந்து பாண்ட பாட்டு, பா விஜய் வரிகளில் மணி சர்மா மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன படம் தெரியுமா
1: சொல்லுங்க?
0: ஓகேரி பொங்கல். ஸ்டேஷன் 101.4,
1: இங்கே எல்லாமே துளை.

வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன். இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை

0: பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ, நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
3: நேரம் 10:20 ஆயிட்டு இருக்கு. நாம விளையாண்டுட்டு இருக்கிற கேம் கெட் செட் கோ. ஆமாங்க, இன்னைக்கு நாம பல மாநிலங்கள்ல இருந்து, நம்ம மாநிலத்திலே முக்கியமா சில ஊர் பேர்களுக்கான குழு கொடுப்போம். அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள்
4: 298600038 295252554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்னு சொல்லும் போதே வந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
5: வீரா சாருக்கும், கிருஷ்ணா சாருக்கும் இனி மாலை காலை வணக்கம்.
4: இனிய மாலை காலை வணக்கம். சூப்பர் சார்,
3: வணக்கம். ரெடியா நீங்க கேம்க்கு?
4: என்னது பெருசா
3: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கான எழுத்து இப்ப எங்க போலாம்? ஆந்திரா போலாமா, கர்நாடகா போலாமா, எது சார் உங்களுக்கு சொல்லுங்க சார்.
5: தமிழ்நாடு
3: சொல்றீங்க. அந்த முத கேள்வியே போவோம். கூல ஆரம்பிச்சு இம்முல முடியற ஊர்,
4: முடியற ஊர் ஏழு எழுத்து எழுத்து சார். உங்களுக்கு வந்து கால ஆரம்பிச்சு தீல முடிகிற ஒரு ஊர் சார்,
3: ஆந்திரால இருந்து.
4: ஆமா, 1, 2, 3, 4, 5 எழுத்து ஊர் சார். இது ரொம்ப ஃபேமஸான ஊர். நிறைய சாமி கும்பிட்றவங்கலாம் இந்த ஊருக்கு போவாங்க. வேற என்ன சொல்றது இதை பத்தி?
3: சிவனுடைய 50 ஸ்தலங்கள்ல இது ஒண்ணு.
4: இப்படி எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிறோம்,
3: கண்டுபிடிக்கிறான். கொடுப்போம், விளையாடட்டும்.
4: ஓகே
3: சொல்லுங்க சார்.
4: எந்த ஊர் கா என்ற நடில் அங்கிருந்து பேசுங்க.
3: நம்ம ஊர் அறிவையும் தாண்டி நம்ம மத்த ஊரை பத்தியும் தெரிஞ்சப்போ அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் இந்த கேமை.
5: அண்ணாநகர்ல
4: ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, அங்க போனீங்கன்னா மத்தியானமா அன்னதானம் போடுவாங்க. திருப்பதி வந்தா திருப்பம் கிடையாது.
3: நான் தான் சிவன் கோயில் சொல்லிட்டேன்னு எங்களை.
4: எங்களுக்கே மறந்து போச்சு. சரி,
5: மறந்து போச்சு.
4: அடுத்தது

0: ரா அதுதான் கேட்டிருந்தோம். சரி, ஆமா, ஊல ஆரம்பிச்சு ரால முடியுது. இல்ல நீங்க கண்டுபிடிச்சு சாயந்தரமா கால் பண்ணி சொல்லுங்க. முத்துச்செல்வம். ஓகே சார், உங்களுக்கு அந்த ஐந்து எழுத்து ஆந்திரா ஊர் பேர் தெரியுதா?
1: என்பது
0: மிகவும் சரியான பதில். சூப்பர் சார், சூப்பர் அப்ளை பண்றீங்க. தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. ஆக்சுவலா இப்படிதான் நடக்குது, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு மூணு அட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியா வந்து இது கண்டுபிடிச்ச பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, குவைட் இன்ட்ரெஸ்டிங். 10:26 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2986000038 அப்படி இல்லைனா 2952505544 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா காப்பான் படத்திலிருந்து பாட்டு கேட்கலாமா? ஓகே, அதுலேருந்து கேட்கலாம். ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 101.4
2: எல்லாமே துளு.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர்
0: இருப்பாங்க.
1: அந்த 7 பேர்ல நான் ஒருத்தன், அவரு நாள்.
0: சரி, நம்ம கூட ஜாயின் பண்ற அடுத்த நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார். சொல்லுங்க சார்.
1: காலை வணக்கம், கரெக்டா சொல்றாரு அவரு.
0: சார், காலை வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: ஓகே சார், உங்களுக்கு எந்த ஸ்டேட் சார் வேணும்? யூ டு லைக் கேரளா சார்?
2: ஹலோ
0: சார், கேரளா. யூ லைக் கேரளா ஆர் நாட்டு சார்? காடு மேல இருக்கிற 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்க சார்.
1: தங்க
0: நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தர. உத்தரப்பிரதேஷ், பாத்தீங்களா? நாங்க வச்சிருக்கிறது 4 ஸ்டேட், அதுல உத்தரப்பிரதேஷ். இப்ப பாருங்க, கேக்குறேன், உத்தரப்பிரதேஷ்ல அவர் ஆரம்பிக்கிறார் இப்புன்னு. இப்புல ஆரம்பிச்சு இஜ்ஜுல முடியறது, அதாவது பிரகாஷ் ராஜ் அப்படிங்கிற பேருக்கு வரும்ல அந்த இஜ்ஜு, அதுல இப்பள ஆரம்பிச்சு இஜ்ஜுல முடிகிறது. 3, 4, 5, 6 எழுத்து வார்த்தைகள். இந்த வார்த்தையில வந்து இந்த ஊர் பேர்ல 6 எழுத்து இருக்கு சார்.
2: பிரயாக்ராஜ்.
0: பயங்கர சார்,
1: ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அந்த குளோ குடுக்கலாம் வந்த இவருக்கு.
0: உத்தரப்பிரதேசல இருந்திருப்பாரோ
1: சார்? அங்க வேலை பாத்தீங்களோ?
0: உங்களுக்கு எந்த ஸ்டேட் மேடம்? ஒரு 4 ஸ்டேட்டுக்குள்ள ஒரு 3வது ஸ்டேட்டை கண்டுபிடிக்க.
1: இப்படி
0: ஒரு மாவட்டத்தை நீங்கள்
1: கண்டுபிடித்து ஆக வேண்டும்.
0: என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? பாருங்க, இது கேரளால இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான மாவட்டம். இந்த மாவட்டத்தை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நல்லா இருக்காது. ஞாபகம் வரலையா? ஞாபகம் வருதுங்கிற பாட்டு ஆட்டோகிராப் படத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு கேளுங்க, ஞாபகம் வந்துடும். ஓகே, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: நல்லா இருக்கிறோம். யார் பேசுறீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: பெரும்பக்கம் வலஜா.
0: ஓகே, ஊர் பேரோட சொல்றாங்க இவங்க, உடனே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நினைப்பீங்க.
3: அந்த ஊர் பேர் வந்து இடுக்கியா சார்?
1: இடுக்கியா? முன்ன காலத்துல கரெக்டா கேள்வி
0: கேட்டீங்க. அதே தான் ஃபர்ஸ்ட். என்ன நடக்குது?
1: இடுக்கிதா? இடுக்கிதா?
0: இடுக்கிதா?
3: கோச்சிப்பீங்களா?
0: சரி, ஓகே. இல்ல சொல்லலன்னா கோச்சிப்பீங்களான்னு கேட்டான். நீங்க வேற. சரி, உங்களுக்கு எந்த
1: மாநிலம்
0: தேவைப்படுகிறது?

0: தமிழ்நாடு போனா எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, பெருசா இருக்குன்னு எங்களே கேள்வி கேக்குறீங்க.
1: ஓகே உங்களுக்கு
2: சரி,
1: தமிழ்நாட்டிலே கேக்குறேன் உங்களுக்கு. ரால ஆரம்பிச்சு இம்ல முடியற ஒரு ஊருங்க. ராவண்ணா, ரா நெடில் இருக்குல்ல, ராஜாவுக்கு வர்ற ரா, அந்த ராவுல ஆரம்பிச்சு இம்ல முடியற ஒரு ஊரு.
0: குழுவும் கொடுத்துட்டீங்க,
1: எட்டு எழுத்து வார்த்தை. இந்த ஊர் எந்த பக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சைடு, அந்த திண்டுக்கல் சைடுல இருக்கு.
0: ஒரு வார்த்தை சொல்லி குழு கொடுத்தாரு, அதுதான் அது மதுவே.
1: அம்மையா, திண்டுக்கல்ல ஊரு இருக்கிற அம்மையா, தெரியவில்லை. ஓகே
0: நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம். ரெயின்போ
3: சார்,
1: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர். ஓகே சார், உங்களுக்கு பால் ஆரம்பிச்சு இம்முறை முடிகிற வார்த்தை சார்.
3: சென்னையில
0: இருக்கு சொல்லுங்க.
1: நீங்கதான்
3: சொல்றேன்
1: போட்டிருக்காங்க. பட்டாபிராம் வந்துருமா இவருக்கு, தாம்பரத்திலிருந்து சார். தாம்பரத்திலிருந்து அடுத்த ஸ்டாப் என்ன சார்? தாம்பரம் சானிட்டோரியம், அதுக்கு அடுத்தது குரோம்பேட்டு வருதா, அதுக்கு அடுத்த ஸ்டாப் என்ன சார்? பல்லாவரம்.
0: என்ன
1: சார் நீங்க பாருங்க, இதுதான் பக்கத்துல இருக்கு, எதுவுமே ஞாபகம் வர மாட்டாங்க.
3: நன்றி சார்,
1: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க? திருச்சியிலிருந்து சரஸ்வதி பேசுறாங்க. உங்களுக்கு எந்த மாநிலத்தில் கேட்கலாம் என்றால், மகாராஷ்டிராமா மேடம்?
0: நினைக்கிறேன்
1: கேரளா ஈஸியா இருக்கும். தெலுங்கானா போமா? தெலுங்கானா போவோம். தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கு. நாலு ஆரம்பிச்சு இல்ல முடியுது. மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுத்து வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ள, இந்த ஊருக்குள்ள வந்து வேற ஒரு ஊர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர்.
4: நாலு ஆரம்பிச்சு
1: இல்லுல முடியுது. நூல்னு முடியும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லலாம்னு வச்சுங்களேன். நூல்னு முடியற ஒரு ஊர்.
4: கர்னூல் தெரியும்.
0: கர்னூல் பாதி சொல்லிட்டீங்க, இருக்கு.
1: இன்னும் ஆட் பண்ணுங்க,
0: பாதி சொல்லிட்டீங்க. கரெக்ட்,
4: கர்னூல்ன்றது கரெக்டா?
0: அது அது செகண்ட் ஹாஃப்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நாகர் கர்னூல் அட்டகாசமா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி,
1: சூப்பர் மேடம். இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி விளையாடணும் நினைச்சீங்கன்னா 2986000038 2952024 என்கிற எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். அடுத்ததா வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, திருப்பதி வந்தா திருப்பம் வருமா வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தனால அந்த பாட்டே நம்ம பிளே பண்ணுவோம். பரத்வாஜ் மியூசிக்ல சங்கர் மகாதேவனுடைய வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே தூளே.

0: இந்த பாட்டிலே எனக்கு வந்து பல வரிகள் பிடிச்சிருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி எது அப்படின்னு தெரியுமா? வேலை வெட்டி இல்லைன்னா வேட்டி கட்டி பழனிலடா. இப்படிப்பட்ட அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிஸ்டர் ஜான் டேவிட் வாஷிங்டன்.
1: என் பேரே எனக்கு தெரியாம போயிரும். என் பேருக்கே நான் சொந்தக்காரன் இல்லை. நான் கேட்டீங்க பாட்டுக்கு சொந்தக்காரர் யாரு?
0: வைரமுத்து நினைப்பீங்க,
1: யாரு
0: வாலின்னு நினைப்பீங்க? கிடையவே கிடையாது. இயக்குனர் பேரரசு தான் இந்த பாட்டு. அப்படியான விஷயங்களை வந்து இதுக்குள்ள வச்சிருப்பாரு. அதாவது இந்த இந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்க வீட்டுக்குள்ள செவத்துல ஒட்டி வச்சு வச்சீங்களேன், இதை போல ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு எங்க திருமா நாளுக்கு நாள் உழைச்சுதான் பாரு, அதுதான் திருநாள். தூங்குற நேரம் ஏங்குற நேரம் வாழ்க்கையில சேராது. எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை அடக்கி வச்சிருக்க ஒரு பாட்டு இந்த பாட்டு. ஸோ அடுத்த நேர் யார் அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, உங்களுக்கு வந்து எங்களுடைய கிருஷ்ணா அவர்கள் கேள்வி கேட்பார்.
1: சார் ரெடிங்களா? கேள்வி கேட்கலாமா?
2: என்ன
1: சார் எல்லாரும் தமிழ்நாடு சொல்றீங்க? சரி
2: தமிழ்நாடு தெரியுது சார்,
0: தமிழ்நாடு தெரியுது சார்.
1: சரி ஓகே,

0: சீல ஆரம்பிச்சு குரில் சி டீல முடியற ஊரு ஒன்பது எழுத்து இருக்கிற ஒரு ஊரு. அந்த இதுல ஒரு படம் பேர் கூட இருக்கு, இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழு கொடுக்குறேன். இந்த ஊர் பேர்ல
1: சிதம்பரம் வராது சார் அப்படிங்கிறாரு.
0: இல்லையே நான் டீ இல்ல சொன்னேன், டீ
1: டீல ஆரம்பிச்சு
0: சி குரில் சீல ஆரம்பிச்சு குரில் டீல முடியற வார்த்தை.
1: ஓகே சார், சி சி சார், சலக்கு சலக்கு சரி இல்ல சலக்கு சலக்கு அதுல வரும்ல அடுத்த சி வரும்ல சிங்கு அந்த சி சார் சிவகாசி கிடையாது சார், இதுவும் திண்டுக்கல் ஏரியாவில் தான் இருக்கிறது.
0: ஒன்பது எழுத்து மறந்துடாதீங்க.
1: ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் சார், இந்த பேர்ல ஒரு நடிகை இருந்தாங்க சார், அவங்க ரொம்ப பாப்புலரான ஒரு நடிகை சார், அந்த ஊர் அவர் சொல்லிட்டு சார். இல்ல சார், சரி சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். நன்றி சார், வணக்கம். ரெயின்போ
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க? இந்த ஊரை கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? வாங்க
3: கோயம்புத்தூர்
1: ஏரியிலிருந்து ஒரு ஊர் எடுத்து போடுவோமா சாருக்கு? உங்களுக்கு கோயம்புத்தூர் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இருங்க நான் ஆரம்பிக்கிறேன். அவு இருக்கு இல்லையா, அவுரங்கசீப்புக்கு வர்ற அவு இருக்குல்ல,
3: ஆமா
1: அதுல ஆரம்பிச்சு இத்துல முடிகிற ஒரு ஊர் சார்.
3: வேற எதாச்சும் கிடைக்கலையா உங்களுக்கு?
1: ஆறு எழுத்து, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு இந்த ஊரு.
0: அவரு அவுரங்கசீப்னு குழுவும் கொடுத்துட்டாரு, நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
1: அவுரங்கசீப்புக்கு வர்ற அவு இருக்கு இல்லையா, அந்த அவுல ஆரம்பிச்சு இத்துல முடிகிற ஒரு ஊரு. நிறைய ஊரங்க பார்த்து பார்த்துதான் முடியும், இதையும் இதுவும் பார்த்துதான் முடியுது. இடையில இருக்கிற அந்த ஒரு ரெண்டு மூணு எழுத்து மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும்.
0: ஆமா,
3: அவுல ஆரம்பிச்சு
1: இத்துல முடியுது சார்.
3: இத்துல முடியுதா?
0: ஆமா,
1: அவுரா பிரிட்ஜ் இருக்குல்ல கொல்கத்தால.
3: ஆமா,
1: அது கிடையாது,
0: அது அவுரா. இது அவுரா
1: மொத்தம் ஒரு ஆறு எழுத்து சார்.
3: ஐயோ
1: ஐயோ,
3: மகாராஷ்டிரால
1: மகாராஷ்டிரால தெரியலன்றாரு. சரி ஓகே, கால் ஆரம்பிச்சு இருள முடியிற ஊரு சொல்லுங்க. உங்க உங்க ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்க ஒரு ஊர் தான், கால் ஆரம்பிச்சு இருள முடியுது. கா க குரில் இருள முடியுது.
3: கரூர்.
1: ஆ கரூர், சூப்பர் சார், கரூர் சார்.
3: நன்றி
1: நன்றி சார்,
0: நன்றி.
1: வணக்கம் சார். வணக்கம் ரெயின்போ.
4: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: காட்பாடியில் இருந்து சந்திரசேகர்,
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கிறோம் சந்திரசேகர்,
4: மிக்க மகிழ்ச்சி. சிலுக்குவார்பட்டி சும்மா சூப்பரா குழு கொடுத்தீங்க.
0: ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்களே
4: முன்னாடியே. ஆமா ஆமா, கண்டிப்பா நடிகை அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா.
1: ஓகே, அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆந்திரா போலாமா?
4: சேர்ந்து
1: வரக்கூடிய ஒரு ஊரு தெலுங்கானா மாநிலத்துல இருக்கு. ஓகேவா, ஜோல ஆரம்பிச்சு இல்ல முடியும். இந்த ஜோல ஆரம்பிக்கிற, ஆமா ஜோ இருக்குல்ல ஜோர், அந்த ஜோல ஆரம்பிச்சு இல்ல முடியிற ஒரு ஊரு. இந்த ஃபர்ஸ்ட் ஊரு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு எத்தனை எழுத்துன்னா மூணு நாலு அஞ்சு எழுத்து. ஓகேவா, ரெண்டாவது வார்த்தைக்கு ஒரு நாலு எழுத்து, மொத்தம் ஒன்பது எழுத்து.
0: இரு வார்த்தை ஊர் அது, அதுவும்
1: ரெண்டு சேர்ந்த மாதிரி வரும்.
4: ஜலபல
1: ஜலபல கும்தலக்கான்ற மாதிரி இருக்கும் அந்த ஊர். ஜோல ஆரம்பிச்சு இல்ல முடியும், ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
4: இது
1: தெலுங்கானா மாநிலத்தில் இருக்க ஒரு மாவட்டம்.
4: இல்ல இல்ல
1: இல்ல இல்ல, கர்நாடகா போவோம். அங்க இருந்து வேலூர்ல இருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா கர்நாடகா பக்கம் தான், இப்படி போனீங்கன்னா ஆந்திரா பக்கம் தான். சரி, உங்களுக்கு சீல ஆரம்பிச்சு கால முடிகிற ஊரு, சி குரில் கால முடியுது.
0: கா நெடில்.
1: கா நெடில்,
0: மொத்தமா ஆறு எழுத்து.
1: ஆறு எழுத்து,
4: ஆறு எழுத்துக்கள்.
0: ஆமா, இந்த ஊர் பேர்ல ஒரு கடவுள் பேரும் வரும். பெண் கடவுள்,
1: பெண் கடவுள் பேர் வரும். வீரத்துக்கு பெயர் போன ரொம்ப துச்சமான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடவுளை.
4: காளியா?
1: காளியோட

0: நூறு வருஷம்னு வச்சுங்களா, அந்த மாதிரி ஒரு கடவுள் தான் அது.
1: நாங்க கடவுளை கண்டுபிடிக்க சொல்ல, ஊர் பேரை கண்டுபிடிக்க சொன்னோம்.
0: கர்நாடகாலி சரி, உங்களுக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, சீல ஆரம்பிச்சு கால முடிகிற கர்நாடக மாநிலம், அங்க இருக்கிற ஒரு மாவட்டம் கர்நாடக சங்கீதம் சார். அப்போ அடுத்தது ஹிந்துஸ்தானி வரும் சார், கொஞ்ச நேரத்துல ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் எல்லாத்தையும் நாங்க பிளே பண்ணுவோம் சார். வரங்கள் வரைக்கும் தெரியுங்கிற.
1: சரிங்க சார், சொல்லுங்க, நாங்க குளு கொடுக்குறோம். குளுக்கு ரெடியா?
0: அவர் என்னன்னே தெரியல.
1: ஹலோ மட்டும் சொல்றாரு,
0: ஹலோ மட்டும் சொல்றாரு. வணக்கம் ரெயின்போ. சூப்பர் மேடம், வணக்கம் ரெயின்போ.
2: சென்னை பண்பலை 101.4 வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், வெல்கம் சார். யார் பேசுறீங்க சார்?
2: வருகவேன் கொள் நல்வரவன் இருக்கு தமிழ் சொல்லுங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: திருப்பூர்ல இருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுறீங்க.
0: ஸ்ரீரங்கசாமியா?
2: ஸ்ரீரங்கசாமி,
0: ஸ்ரீரங்கசாமி. ஓகே சார், உங்களுக்கு எந்த, இப்போ மகாராஷ்டிரா போமா?
2: அவுரங்காபாத்.
0: அவுரங்காபாத்
1: சொல்லிட்டீங்களே,
0: ஏற்கனவே ஒரு வெற்றியாளர்.
2: நான் இணையவழியில் கேட்கறேன், கொஞ்சம் கால இடைவெளி இருக்குங்களா?
0: சரி, ஓகே சார். உங்களுக்கு உங்களுக்கு
1: கர்நாடகாவே போவோம்.
0: கர்நாடகாவா?
1: அந்த
0: அவர் கர்நாடகா சூஸ் பண்றாரு, சொல்லுங்க.
1: ஆமா, சீல ஆரம்பிச்சு குரில் சி, கா நெடில் கால முடியும், ஆறு எழுத்து.
0: சிம்கங்கா இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஏதோ உயிருக்கு நினைக்கிறோம். நான் கேக்குறது,
1: நாங்க இன்னொரு குளும் கொடுத்திருந்தோம், அந்த ஊர் பேர்ல ஒரு பெண் கடவுள் பேரும் இருக்குன்னு.
2: குரில் சீல ஆரம்பிச்சுங்க,
1: நெடில் கால முடியும்.
2: என்னங்க?
1: நெடில் கா
0: ஒரு பெண் கடவுளுடைய பேர் இருக்குன்னு சொல்றாரு, அப்படி இருந்தும் உங்களால அதை வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சரி சார், நான் பேரே சொல்லிடுறேன் சார், துர்கா சார் அந்த கடவுள் பேரு. இப்ப வந்து முன்னாடி இருக்க ரெண்டு எழுத்து சேருங்க,
1: அது ஒரு சிங்கர் பேரு.
0: சிங்கர் பேரு சார்,
2: நினைவு கேட்ட விளையா.
0: ஓகே ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்
0: சார். வணக்கம்,
3: யாரு
0: பேசுறீங்க? இருவருக்கும் உனக்கு கணபதி.
1: வணக்கம் சார்.
0: ஊர் பேர் சேர்த்து வச்சிருக்காரு, இன்னும் கண்டுபிடிச்சிருக்காரு.
1: அதே கேள்விதான் சொல்லுங்க உங்களுக்கும். சரி ஓகே, உங்களுக்கு குரில் சீல ஆரம்பிச்சு நெடில் கால முடியும், ஆறு எழுத்து ஊர் கர்நாடகாவில இருந்து. இன்னொரு குழுவும் சொல்றோம், அந்த ஊர்ல வந்து ஒரு பெண் கடவுள் பேர் இருக்கும்.
0: நமக்கு தெரிஞ்ச ஊர் எல்லாரும் சொல்லிடணும்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது, சரி விட்டுருங்க, நானே சொல்லிடுறேன். சித்திர துர்கா. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் சார், இருவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
1: நன்றி,
0: உங்களுக்கு வந்து
4: போயிட்டு
0: வந்துட்டேன். உங்களுக்கு பால ஆரம்பிச்சு ரீல முடிகிற ஒரு ஊரு, அதுவும் கர்நாடக மாநிலம். குரில் குரில் ஆரம்பிச்சு ரீல முடிந்த ஒரு ஊரு, நாளே எழுதலாம்.
4: பால கர்நாடகா மாநிலத்துல
0: இந்த ஊருக்கு வந்து ஒரு ஃபேமஸான பங்கனப்பள்ளி மாம்பழம் கிடையாது, வெங்காயம் வரும். வெங்காயம், வெங்காயம் வரும் அந்த ஊர்ல இருந்து.
4: வெங்காயம்
0: எங்க சுத்தினாலும் சாப்பிடுற இடத்துக்கு வந்துடணும் மேடம், கரெக்டா.

0: அதிரடியா பல கேள்விகளை கேட்டு நிறைய பேர் நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்போதைக்கு இங்கிருந்து நான் கிளம்பிக்கிறேன். அடுத்ததா வந்து உங்களுக்கு நம்ம ஜான் டேவிட் வாஷிங்டன் என்கிற கிருஷ்ணா வந்து அடுத்த ஒரு மினரை உங்களுக்கு கடமைப்படுவார். ஓகே, சோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஜித்தன் படத்துல பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே தூளு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார்.

ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்படி பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் 11 ஆச்சு இல்லையா? இது நம்மளுடைய உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சிக்கான நேரம். ஆமாங்க, இன்னைக்கு உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம் இந்த நிகழ்ச்சிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வானொலியோட நெருக்கமான ஒரு விஷயந்தான் நம்ம சென்னை வானொலி நிலையம். அதனுடைய 88th பிறந்த நாளை இன்றைக்கி கொண்டாடுறது. இன்னையிலிருந்து இது அதனுடைய 89th வயசில் அடி எடுத்து வைக்கிறது. அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி நம்மளுடைய க்வெஷ்சன் எல்லாம் அமைய போகுது. ஆக்சுவலி சிம்பிளான க்வெஷ்சன் தாங்க. நீங்கள் வானொலியை கேட்குறப்ப இல்லை கேட்டப்ப உங்களுக்கு வானொலின்னு சொன்னாலே வர இனிமையான நினைவு என்ன அப்படின்றதான் இன்றைக்கான நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுடைய பதில்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 2952050554 என்ற எண்ணில் அழைக்கலாம். சென்னையின் இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திக்கிங்க.

0: ஸோ நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கார்த்திக் பேசலாம்.
0: கார்த்திக்,
1: ஆமாம் சார்,
0: சொல்லுங்க. நம்மளோட கேள்வி தெரியும் இல்லை என்ன?
1: பாட்டு கேக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் சார்.
0: வானொலி

0: அந்த சிறு வயது பள்ளி பருவம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது.
1: ஆமா ஆமா
0: நன்றி சார்,
1: சார்.
0: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து? கலா, உங்களுக்கு என்ன வானொலின்னு சொன்னாலே என்ன இனிமையான நினைவு நம்மளுடைய இன்னைக்கு நம்ம சென்னை வானொலி நிலையத்தோட 88வது பிறந்த நாள். நீங்களும் உங்களுக்கு வானொலின்னு சொன்னாலே வர இனிமையான நினைவுகளை பகிர்ந்துக்குங்க எங்ககிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடும். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்துல இருந்து வாலியோடைய வரிகளில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே துளை.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ தான். இன்னைக்கு நம்ம உங்களுடன் ரெயின்போல கொண்டுட்டு வந்திருந்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வானொலின்னு சொன்னாலே வர இனிமையான ஞாபகம் என்ன அப்படின்றது இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்வி ஏன்பா இன்னைக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சென்னை வானொலி நிலையத்தோட 88th anniversary. ஸோ அதனால தான் இந்த கேள்வி. ஸோ நம்ம கூட பேசுறதா நேயர்கள் இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: கோயம்பேடு பார்த்திபன் சார். நீங்க காலை வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன் சார். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம். அந்த வானொலி சொன்னீங்க பாரு எனக்கு, அது 15 வருஷமா நான் கேட்டுட்டு
2: இருக்கேன்.
3: ஆனா அதுக்கு முன்னே எங்க தாத்தா காலத்துல ரேடியோ அதை வச்சுட்டு நாங்க வானொலி சென்னை எல்லாம் கேட்போம் மேடம். கேப்பேன் சார், ரொம்ப மறக்க முடியாத விஷயம் சார். நீங்க அதை நினைச்சிருக்கீங்க,
2: தாத்தாவோட ரேடியோவில பாட்டு கேட்டதுதான் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவு.
3: மறக்க முடியாது அந்த விஷயம்.
2: நன்றி சார்.
3: 50 வருஷமா கேட்டிருக்கேன் சார். சார் ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: திரும்பாக்கம் வனஜா.
2: வனஜா,
4: எனக்கு வந்து சார் அந்த வானிலை எங்க அப்பா ரொம்ப கேட்டு இருப்பாங்க. அப்ப வந்து காலையில நம்ம ஸ்கூல் போக மாட்டீங்களா, அந்த 9 மணிக்கு வந்து வயலும் வாழ்வும் ஒரு கதை சொல்லுவாரு. அவர் பேர் இப்ப தெரியல, அவர் பேரா தெரியல. அந்த கதையில கேட்பேன் சார் தைரியம், அது சூப்பரா இருக்கும். அது நீங்க கேட்டவனே
2: எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து வானொலினா கதைதான். நன்றி மேம். நன்றி நன்றி
4: நன்றி நன்றி சார்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம். வணக்கம் ஐயா, திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேன் ஐயா.
2: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி.
5: ஆமா, வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி. வாழ்த்துக்கு. சொல்லுங்க உங்களோட இனிமையான நினைவு.
5: நான் ஒரு சின்ன விவசாயிங்க ஐயா. அப்ப அந்த வயலும் வாழும் அந்த மியூசிக்கே நல்லா இருக்கும் ஐயா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தன செய்வோம்னு வரும் பாருங்க.
2: ஓகே,
5: அந்த அதை கேட்டோடனே எங்க இருந்தாலும் அதை கேட்கணும் தோணும்.
2: நம்ம வாழ்க்கையோட இணைந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்கன்றே அது கண்டிப்பா கேட்கணும் தோணு இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா.
5: ஆமா, அதுல இருந்து நிறைய பயணம் அடைஞ்சிருக்கேன் ஐயா. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அத பத்தின ஒரு இது வந்து அதன் மூலமா இருந்ததுனால நம்ம வானொலியோடவே பயணிக்கிறோம்.
2: உண்மை சார். நன்றி சார். நன்றி சார்.
5: நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து?
6: வணக்கம்.
2: வணக்கம்,
6: பாடல்கள் நல்ல பழைய பாடல்களை கேட்டு கேட்டு நல்ல விதைச்சிச்சு. அது மாதிரி கிடையாது, கருத்து பரிமாற்றம் தான் கிடையாது. அப்போ அதாவது வள்ளலார் சொன்ன மாதிரி கொள்வார் இல்லையே அப்படின்னு, கடை விரிச்சே பேக்கிற கால் இல்லையே அப்படின்னு அவர் சொன்னாரு. வானொலி இருந்தாருன்னா சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த காலத்துல கேட்டு மறுபடியும் இப்ப கருத்து பரிமாற்றம்லாம் மிக மகிழ்ச்சியா இருக்கு. அதை கேட்டு காலேஜ் கல்லூரிக்கு கூப்பிட்டாங்க, பேச கூப்பிட்டாங்க.
2: சோ இந்த மாதிரியான உங்களுக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. நன்றி.
6: இதன் மூலமா நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். எங்கப்பா வானொலிக்கு என்னுடைய தெரிவிச்சுக்கிறேன்.
2: நன்றி மேம். நன்றி நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய

வானொலின்னு சொன்னாலே அதை பற்றின வர இனிமையான நினைவுகளை நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு 2952055554 சென்னையின் இணைப்பு நக 044 பயன்படுத்திக்கிங்க. நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா, அந்த பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் இளையராஜாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே துளை.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜய் சுகுமார், இயக்குனர். 88th ஆன் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற சென்னை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.

0: சென்னை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: நேரம் 11:21 ஆகிட்டு இருக்கு. நம்ம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ தான். இன்னைக்கு நம்ம உங்களுடன் ரெயின்போல எடுத்துட்டு வந்திருக்கிற கேள்வி, வானொலின்னு சொன்னாலே உங்களுக்கு வர இனிமையான ஞாபகம் அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்வி ஏன்பா இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி சென்னை வானொலி நிலையத்தோட 88th ஆனிவர்சரி. அதுக்கு ஏன் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம காலத்தை பேசுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து?
2: ஆ வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன?
2: தேவிகா, பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
1: தேவிகா மேம், சொல்லுங்கள், வானொலின்னு கேட்டாலே உங்களுக்கு வர முதல் ஞாபகம், இனிமையான ஞாபகம் என்ன?
2: எனக்கு முதல்ல வந்து நாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கரெக்டா 1 மணி ஒரு வீட்டாண்ட, எங்க வீட்டுல ஒரு ஓட்டர் ரேடியோ தான் இருக்கும், எங்க அப்பா வச்சு எப்பனா செய்தி கேட்பாரு. இது மட்டும் எனக்கு மறக்கவே முடியாது சார். அந்த டர்னை திரும்பி வரும்போது ஒரு வீட்டுல நல்லா பெரிய ரேடியோ வச்சு சத்தமா பாட்டு பாடினு இருக்கோம்.
1: அதுதான் உங்களுக்கான இனிமையான ஞாபகங்கள்ல ஒண்ணு.
2: என்ன பாட்டுனாக்கா, ஜாஹே ஜஹாதி

0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர்.
1: சென்னை எழுக்கிணர் தேவா.
0: எழுக்கிணர் தேவா,
1: எனக்கு வந்து ஸ்கூல் கிளம்புறோம் பாத்தீங்களா, அப்போ அந்த அந்த வானொலி ஒரு முதல்ல ஒரு பிஜிஎம் போட்டுதான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க.
0: ஆமா,
1: அந்த அந்த பிஜிஎம் போட்டோடனே தெரிஞ்சுப்போம் ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு கிளம்புன்னு சொல்லி. அதுதான் எங்களுக்கு ரொம்ப,
0: அந்த பிஜிஎம் தான் உங்களுக்கு வந்து அலாம் வந்துருச்சுடா, பிஜிஎம் அலாம்டா கிளம்புடா.
1: ஆமா, அதுக்காக கரெக்டா அந்த பிஜிஎம் வந்தோடனே தெரியும் உங்கள் விருப்பம்னு ஒன்று போடுவாங்க 8:30 மணிக்கு. அது கிளம்புனா ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு 9:00 கரெக்டா வந்துடும்.
0: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ்.
2: அந்த காலத்துல வாழும் செட்டு வச்சிருந்தேன் சார், அதுல வந்து 2 மணிக்கு கூத்தபிரான் சார் வந்து சிறுவர் சோலை நிகழ்ச்சி நடத்துவாரு. கூத்தபிரான்றவர் சிறுவர் சோலை ரொம்ப அருமையா நடத்துவாரு. அது மறக்க முடியாத ஒண்ணு சார், ரொம்ப
0: உங்களுக்கு உங்களுக்கு இனிமையான நினைவு அது. ஓகே சார்,
2: நினைவு வர்றது இப்போ ஞாபகம் வருது எனக்கு, அதை யோசிச்சு பார்த்தா.
0: ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. ஸோ நிறைய நேயர்கள் அவங்களுக்கு மனதுக்கு இனிமையான நெருக்கமான ஞாபகங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு ஒருத்தருக்கு அது அலாமா யூஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றப்போ அந்த பாட்டு கேட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இனிமையான நினைவுகள் இருக்குது. நீங்களும் எங்கள் கூட கால் பண்ணி பகிர்ந்துங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 298-6000038 மற்றும் ஒரு 298-5205554. சென்னை இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திக்கிங்க. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் என்ன ஆசை மச்சான் அப்படின்ற படத்துல இருந்து ஆடியில் செய்தி சொல்லி பாடல், சித்ராவுடைய குரல்ல தேவாவுடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் FM 101.4. இங்க எல்லாமே துளை.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன். இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சென்னை வானொலிக்கு நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு அளித்து இன்னும் பல ஆண்டுகள் நம்ம சென்னை வானொலி பெரிய சாதனைகள் புரியணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நேரம் 11:32 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. ஆமா, உங்களுடன் ரெயின்போ. 88 வருஷமா சென்னை ரெயின்போ சென்னை வானொலி நிலையம் உங்க கூட தான் இருந்திருக்கு. அதோட 88வது ஆனிவர்சரியை முன்னிட்டு தான் நாம இன்னைக்கு குவெஸ்டினே எடுத்திருக்கோம். வானொலின்னு சொன்னா உங்களுக்கு வர ஞாபகம், இனிமையான ஞாபகம் அப்படின்னா என்னன்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய காலர்கள் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்த சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு உங்களோட இனிமையான நினைவு என்ன?
2: கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேடியோ அப்படின்னாலே டக்குன்னு ஞாபகம் வருது பாடல்கள் தான்.
1: பாடல்கள்,
2: ஒவ்வொரு ஜெனர் ஆஃப் சாங்ஸ் அப்படிங்கறது வெவ்வேறு சமயத்துல வரும். காலையில ஃபாஸ்ட் பீட் சாங் அப்படிங்கறது வரும், மத்தியானம் அப்படின்னா பழைய பாடல்கள் வரும், ஈவினிங் சமயத்துல பாத்தீங்கன்னா திருப்பிய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ், நைட்ல பாத்தீங்கன்னா பழைய பாடல்கள்.
1: எங்களை பத்தி எங்களோட நீங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே.
2: ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து கேக்குறேன் இல்லையா அது. அப்புறமா நிச்சயமா அறிவிப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருவாங்க. அதாவது சாங்ஸ விட இந்த சாங்குக்கான ஒரு வர்ணனை பண்ணி அந்த உயிரை கொடுத்து ஒரு ஆர்ஜிங் பண்றாங்கப்பா அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்கல்ல, அதுதான் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நான் இன்ஸ்டன்ட் சாங்ஸ விட இந்த அறிவிப்பாளர்கள் ரொம்ப சூப்பரா பேசுறது, அவங்க பண்ண கொண்ட குட்டி குட்டி நியூஆன்சஸ், இப்ப லைவ் ஷோனா ரொம்ப உயிரோட்டமா இருக்கும்.
1: வானொலினாலே அங்கதான் உயிரோட்டம் வந்துரும்ல.
2: ஏன்னா காலேஜ் இல்லாம யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2-2.5 மந்த்ஸ் நம்ம அந்த எலெக்ஷன் தமிழ்

0: வீட்டில் இருக்கோம், நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டில் அந்த ஒரு உயிரோட்டம் காலர்ஸோட வந்து ஜாலியா டாபிக் பேசி அந்த மாதிரி ஃபன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம் தான். அண்ட் அந்த இரவு சமயங்கள்ல அந்த ஹெட்செட் போட்டுட்டு அந்த அறிவிப்பாளர்களுடைய அந்த துணி இருக்கு பார்த்தீங்களா,
1: ஒரு மென்மையான குரல்ல பேசுவாங்க, ஏன்னா உங்க தூக்கத்துக்கு எடுத்துட கூடாது அல்லவா.
0: 101.4 FM ரெயின்போவில் நீங்காத நினைவுகள் அப்படிங்கும்போது நிஜமாலுமே நம்ம கால் பக்கத்துல இருந்து யாரோ ஒரு ரகசியம் சொல்ற மாதிரி வருடி குடுக்கற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது ப்ரோ, அதெல்லாம்
1: இல்லையா. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி.
0: எனக்கும் ரொம்ப ஹாப்பி, தேங்க் யூ சோ மச்.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வலபாதி கட்டிருப்பாங்க அப்பெல்லாம், அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும், 15 ரூபா கொடுத்து லைசன்ஸ் எடுத்துதான் நாங்களாம் பாட்டு கேட்டவங்க. எங்க வீட்டுல பெரிய ரேடியாவா இருக்கும், அது பெரும்பாலும் அந்த மத்தியான நேரம். அப்ப வந்து திருநெல்வேலி வரணும்னா எங்களுக்கு நைட்டு தான் எடுக்கும், அங்க நைட்ல தான் எடுக்கும்.
1: ஓ, பகல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நைட்ல தான்.
2: பகல்லனா காலையில உழவர், அந்த உழவர் நிகழ்ச்சி போடுவாங்க, அது அது ஓடிட்டு. ஏன்னா பெரும்பாலும் உழவர்கள் தான் நிறைய இருப்பாங்க அங்க, எல்லாமே விவசாயம் பாக்குறவங்க தான். அதனால காலையில அது எங்க வீட்டுல போடும். அப்புறம் மத்தியானம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இந்த 1 மணிக்கு ஒரு நியூஸ் போறோம், நியூஸ் முடிஞ்சோன்னா ஒரு பாட்டு போடுவாங்க. ஆனா அப்ப அது வேற வானொலி, அதுல பாட்டு போடுவாங்க. பெரும்பாலும் இந்த குழந்தைகள் பாட்டு பாடும், அந்த அத மறக்கவே முடியாது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் வந்து அது அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் இப்ப எனக்கு அந்த பையன் மனசுல நிக்குது பாருங்க அந்த பசுமையான நினைவுகள். எனக்கு இப்ப எவ்வளவு ஹெட்செட் வந்துட்டு எஃப்எம் வந்துட்டு இருந்தா கூட இன்னும் அந்த பாடல், அந்த பாடல், அந்த குரல் அப்படியே ஒலிச்சுட்டே இருக்கு பாருங்க. எனக்கு அதெல்லாம் மறக்கவே முடியாது. நாங்களும் இதுல கடந்து வரோம் பாருங்க, அதுதான் ரொம்ப. இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு என் பேரன் பேத்திங்களும் ரேடியோல பேசுறாங்க.
1: நன்றி, என்னைக்கும் இது வாழும், நம்மளுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோ.
2: அதுதான்,
1: நன்றிங்க மேம், நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யாரு எங்க இருந்து?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: சித்ரா,
1: அந்த ரேடியோ வால்யூம் லைட்டா குறைச்சிக்கிறீங்களா? இனிமையான வானொலி நினைவு.
3: வானொலி நான் 8 வயசுல இருந்து கேக்குறேன் சார்.
1: 8 வயசுல
3: முதல்ல வந்து எங்க வீட்டுல இல்ல, முதல்ல நான் வந்து நுங்கம்பாக்கத்துல அந்த வாஷிங் பவுடர் நிறுமா அது வந்தாலும் இப்ப எதிர்பாரில அது மட்டும்தான் சார் வருது, வரல. ஆமா சார், அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டது ஒரு கடையில. அதுக்கப்புறம் வந்து நாங்க கேகே நகர்ல இருந்தோம், அப்ப பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல உங்கள் விருப்பம் தகவல் அந்த மாதிரி நிகழ்ச்சிங்க, சிறுவர் தொலை, இப்போ ஒளிச்சித்திரம் இந்த மாதிரி பக்கத்து வீட்டுங்கள்ல கேக்குறதும் சார். 80க்கு மேலதான் சார் நாங்க சொந்தமா ரேடியோ, அது கூட செல்லு தான், அதுக்கப்புறம் தான் கரண்ட்.
1: ரேடியோ இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கு சார். நன்றி நன்றி நன்றி.
3: தகவல், சிறுவர் தொலை, மாதர் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் நிறைய விருப்பப்பட்டு கேட்கும் சார். ஹலோ,
1: கேக்குதுங்க. நன்றி.
3: ஆமா சார், எனக்கு நான் இருக்கிற நிலைமை வந்து பாக்க முடியாது சார், கேக்குறது தான், அது என்னோட ஒன்றி போனது சார்.
1: அது உங்களோட ஒன்றி வாழ்ந்த ஒரு உறவு தான் உங்களுக்கு.
3: ஆமா, ஒரு தோழி மாதிரி, ஒரு படிப்பு ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி, ஒரு எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்ப நான் நீங்க போறதெல்லாம் ஒளிபரப்புறதெல்லாம்
1: நன்றிங்க, ரொம்ப நன்றி.
3: ரொம்ப அழகா பேசுறீங்க, அழகா இருக்கு, நல்லா புரியுற மாதிரி எல்லாம் இருக்கு. டாக்டர் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி விட மாட்டோம் சார், நேரம் இல்லைன்னாதான் அது கன்ஃபார்மா பாப்போம் சார் நான்.
1: பயன்பாடாகவும் இருக்கு. நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு, நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தொடர்ந்து காலர்கள் அழைப்பாங்க, அவங்களும் அவங்களுடைய இனிமையான நினைவுகளை பகிர்ந்துப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு பாடல் கேட்டு வந்துடும். சின்னத்தம்பி திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சொர்ணலதா குரலில் கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே இது.

ஹாய், சென்னை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகைச்சுவை நடிகர் ஜாவா சுந்தரேசன் பேசுகிறேன். 88 வருடங்களாக நமது காதுக்குள் கச்சக்கென

0: நுழைந்து இதயத்தில் பச்சக்கென ஒட்டிக்கொண்டு தனது வெற்றி பயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி அலைகள் இருக்கும் வரை சென்னை வானொலியின் ஒளி அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் போல் சிறப்பான, சுவையான, பயனுள்ள நிகழ்ச்சிகளை தந்து மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்திருக்க வாழ்த்துகின்றேன். இத்தனை வருடம் இந்த சென்னை வானொலி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த, வானொலிக்கு பின்னால் உழைத்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாராட்டும் அன்பும். ஆல் தி பெஸ்ட். சும்மா கலக்குங்க.
1: நேரம் 11:44 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்களுடன் ரெயின்போ, நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 தான். இன்னைக்கான கேள்வி, வானொலின்னு சொன்னாலே உங்களுக்கு வர இனிமையான ஞாபகம் என்னன்றதான் இன்னைக்கான கேள்வி. சில காலர்கள், நிறைய காலர்கள் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்த வரிசையில இன்னும் காலர்கள் இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், நான் மயிலாப்பூர்ல இருந்து பாஸ்கர் பேசுறேன்.
1: மயிலாப்பூர்ல இருந்து பாஸ்கர், உங்களுடைய இனிமையான வானொலி நினைவு?
2: இனிமையான நினைவு
1: பள்ளிப்பருவத்திலே மறக்காது.
2: நகர்வனம், நகர்வனம் வரும், அப்புறம் வந்து இந்த ஹார்லிக்ஸ் விளம்பர நிகழ்ச்சி வரும், கூத்தபிரான் டிராமா, அதெல்லாம் சண்டே வந்து 12-1 வரும், அதுக்காக வெயிட் பண்ணி கேட்டு இருப்போம் சின்ன
1: வயசுல. ஞாபகங்களை மறக்க முடியாத வானொலினாலே மறுபடியும் உங்களை அந்த சின்ன வயசுக்கு கொண்டுட்டு போயிரும். என்ன கஷ்டமா இருந்தா என்ன?
2: அதே மாதிரி நேர் விருப்பம் போட அந்த இது மியூசிக், அது கேட்டு நாங்க ஸ்கூலுக்கு போன டைம், அப்புறம் வண்ணச்சுடர், அதெல்லாம் ஒன்னா ரெண்டா சார் சொல்றதுக்கு இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம்.
1: இரண்டா சொல்லவே அந்த மாதிரி
2: அந்த பாட்டுதான் இதுக்கு பொருந்தும்.
1: நன்றிங்க சார், நன்றி.
2: உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன் உங்ககிட்ட.
1: ஓகே
2: சார், இந்த 101.4 101.4 இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன்.
1: ஓ,
2: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி சார், நன்றி சார் கால் பண்ணது.
2: நன்றி, தேங்க் யூ,
1: நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சார் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: வானொலி ஒரு கனவா இருந்தது எல்லாருக்குமே. அங்க பார்க்லயோ பீச்லயோ போய் அந்த வானொலி கேட்ட காலங்கள் உண்டு. பேரிடர் காலங்கள்ல இருந்து இது பனி பெரிய அளப்பரிய பணி. அறிவிப்பாளர் வீட்டுக்கே போகாம கொரோனா டைம் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க.
1: மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும்ல, பேரிடர் காலங்கள்லதான் நம்மளுடைய சேவை ரொம்ப முக்கியமா தேவை.
3: அந்த புயல் காலங்கள்லாம் மின்சாரம் இருக்காது, ரெண்டு பேட்டரி வச்சு ஒரு சின்ன ரேடியோல கேட்போம். அத்தனை தகவலும் அத்தனை பரிமாற்றங்களும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த வானொலி வந்து நிறைய கொடுத்துருக்கு சார், நல்லா பேச வச்சிருக்கு, நிறைய அறிவியலை சொல்லிருக்கு, வரலாறு சொல்லிருக்கு, புவியியலை சொல்லிருக்கு, வாழ்க்கையில காலை முதல் எல்லாமே சொல்லிருக்கு. இந்த வானொலி வந்து நிறைய இந்து உள்ளங்கள் கேட்டிருக்கோம், ஒளிச்சித்திரம் கேட்டிருக்கோம். வானொலி இல்லாம எனக்கு நான் வானொலி கையில தொட்டது வந்து 1987 கிரிக்கெட் வர்ணனைக்காக கலையை எடுத்தது சார். அதுல இருந்து இன்னும் அப்ப வந்து 8th படிச்சிருக்கேன். இன்னும் அதுல இருந்து நான் அந்த வானொலி கேட்டுருக்க வானொலி வாழ்க வளர்க்க இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த வானொலி வளர வேண்டும், வாழ வேண்டும். தேய்ப்பிறை காணாத தமிழை போல நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி சார். கவிதையோட முடிச்சாரு அவர் வாழ்த்து. அவருடைய வாழ்த்து கேட்டோன்னே எனக்கு இங்க புல்லரிக்குது. ஸோ நம்ம ஒரு பாடல் கேட்டுருவோமா? நம்ம நிகழ்ச்சியில முள்ளு மலரும் திரைப்படத்துல இருந்து கேஜே யேசுதாசோடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல, இளையராஜாவுடைய இசையில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன். இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சென்னை வானொலிக்கு நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு அளித்து இன்னும் பல ஆண்டுகள் நம்ம சென்னை வானொலி பெரிய சாதனைகள் புரியணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நேரம் 11:52 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். காலட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் ரெட் ஹில்ஸ்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க. வானொலி பற்றிய
2: இனிமையான
1: எனக்கு தெரியாது.
2: அதுல வந்து பட்டாபி ஒரு கேரக்டர் வருவாரு, அவர் வந்து ஒரு 10 வயசானவர். அவரு அவர் ஒரு லேஜுக்கு சாப்பிட்டு இளமை ஆயிடுற மாதிரியே, அதனால ஒரு பிரச்சனை எங்க நகைச்சுவையா சொல்லியிருப்பாங்க. ஆனா முடிஞ்ச பல ஒரு கனவா இருக்கு, ஆனா அந்த கனவையே பல எபிசோட போட்டுருக்காங்க. அது மறக்க முடியாது.
1: தொடர் கதை மாதிரி.
2: ஆமா, ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அது கேட்டுதான் தூங்குவேன். ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு, அதை நான் முத முறை ஆல் இண்டியா ரேடியோ தான் கேட்டிருக்கேன்.
1: காத்தி
2: அந்த பொண்ணு

0: சோ உங்களுக்கான
1: பாடம் நல்ல தெரிய கேட்டலாம். எனக்கு எப்ப கேட்டலாம் தெரியல, அப்ப நான் ரொம்ப குட்டிப்பீங்க. ஆனா என்னங்க நான் பாத்து
0: அந்த பாடல் கேட்டாலே உங்களுக்கு வானொலி நினைவு மட்டுமா?
1: அந்த நான் வந்து அந்த சின்ன வயசுல.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி.
1: கூட தெரியாதப்பா
0: சில சமயம் அப்படிதானே. நன்றிங்க சார், நன்றி.
1: தேங்க்யூ சார், நன்றி.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார். அப்பா லைன் கிடைக்குமா? கிடைக்காதான். இன்னைக்கு வானொலியை பத்தி நம்ம பேசணுமே, பிடிச்சி லைன் பிடிச்சிட்டேன்.
0: கிடைச்சிட்டு கிடைச்சிட்டு சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்தது எல்லாம் சொல்லுங்க.
2: நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன் சார். எந்த பக்கம் திரும்பினாலும் ரேடியோ, பஞ்சாயத்து ஆபீஸ் ரேடியோ, வீட்டுல தாத்தா வீட்டுல ரேடியோ, பாட்டி வீட்டுல ரேடியோ, எங்க பார்த்தாலும் ரேடியோ. அப்பா வந்து ஒரு பேக்கெட் ரேடியோ வச்சிருப்பாங்க, அது எப்பவும் கேட்டுட்டே இருப்பாங்க. வயலுக்கு காட்டுக்கு போனா கூட எடுத்துக்கிட்டே போவாங்க. அதுல வந்து அந்த வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் பிகினிங் ஒரு மியூசிக் வந்து அதை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. வந்தே மாதரம்
0: அழகா பாடுறீங்க.
2: அந்த பாட்டு கேட்கும் போது அந்த வந்தே மாதிரி அதுல ரேடியோல டெய்லி கேட்போம். ஏன்னா ஆரம்பமே அதுதான், அதுல இருந்துதான் எல்லா நிகழ்ச்சியும் வரும். அது கேட்டு அது க்ளோசிங் முடிக்கிற வரைக்கும் வானொலி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ 24/7 கேட்டுட்டு இருக்கோம். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. வானொலியும் நானும் என்ன பிரிக்கவே முடியாது. பிரியக்கூடாதது எதுவும் வானொலியும் நானும்.
0: வானொலி
2: 90 இல்ல 900 வருஷம் நம்ம கொண்டாடணும். 88 கொண்டாடுறேன். நான் பாதி வருஷத்துக்கு மேலேயே இதை வந்து கேட்டு ரசிச்சிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு. அப்ப வந்து ரேடியோ இருந்தா அங்க நாம ஓடுவோம். இப்ப நம்ம கிட்டே ரேடியோ வந்துருச்சு, எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் கேட்கலாம். ஆப்ல கேக்குறோம் நாங்க.
0: நன்றி.
2: அந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சி ரொம்ப வளர்ந்து அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்கு நம்ம வானொலி. ஆகாஷவாணி ஆகாஷவாணி
0: இனிமையான நினைவுகள்லாம் பாடலா வருது உங்ககிட்ட இருந்து. நன்றி.
2: அந்த பாட்டெல்லாம் அதுல கேட்டு கேட்டு கேட்டு அப்படியே நரம்பு நாடி நரம்பெல்லாம் வானொலி தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் வந்தது. வானொலி தான் நாங்க வந்து கேட்டு வளர்ந்து எங்களுக்கு நிறைய அறிவு ஊட்டியது. ஆசான் எல்லாமே வானொலி தான் சார். உங்களோட எல்லாம் நாங்க இப்படி பேசுறதுக்கு காரணமே அந்த
0: வானொலி தான்.
2: நாங்க எங்க பேச்சு செவர் கூட நாலு செவர் கூட கேட்காது. ஆனா இதெல்லாம் கேட்டு எல்லாருக்கும் இது பண்ணினது, நான் வந்து கால் தடம் பதித்தது அது வானொலி. மாணவர்கள் அந்த அந்தந்த கிளாஸ் பிள்ளைங்களை உட்கார வச்சு ஸ்கூல்ல அந்த பாடம் நடத்தும் போது கேட்க வைப்பாங்க. ஞாபகம் வானொலி ஞாபகம் எங்க பார்த்தாலும் வானொலி
0: தான்.
2: எதுலயும்
0: வானொலி வானொலி. நன்றி நன்றி நன்றி.
2: தேங்க்யூ சார்.
0: ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வானொலி இன்னைக்கு 88th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறன்றதான் நம்மளோட கேள்வியாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய நேயர்கள் அவங்களும் கால் பண்ணி பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க ஸ்கூல் லைஃப்பில் ஆரம்பித்து வயலும் வாயுன்ற நிகழ்ச்சி, அதாவது உயர்வுகளுக்கு நிகழ்ச்சி, பேரிடர் காலத்தில் வானொலி எப்படி அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு, அவங்களுடைய அறிவை வளர்ப்பதில் எப்படி இருந்துச்சு, மனித வாழ்க்கையோட அது எப்படி ஒன்றி வளர்ந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக வந்து நம்மளுடைய முடிவான நிறைவான காலர் சொல்லியிருந்தாங்க. தேசபக்தியும் அதை சேர்த்து வளர்த்துச்சு. தேசபக்தியை வளர்த்ததில் வானொலி ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கு. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம வானொலியை பற்றி நினச்சி பூரிப்படையினா நான் நினச்சிக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வர்றது கரகாட்டக்காரன் படத்துலேருந்து வருது. கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா.

0: நேரம் 12 மணி, தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். என்பிஎஸ் வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. என்பிஎஸ் வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது

கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் என்பிஎஸ் வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.

நேரம் சரியா 12:06 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 தோழிகளுக்கான நேரம் அப்படின்னு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எஸ் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவியா தான். ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேச போறதை நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் உங்களுக்குமே வந்து அதே மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கறபடியா வந்து என்ன தலைப்புல பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பழக்கமான ஒரு விஷயம் தாங்க, நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து ஆசையா பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்போம், ஆனா பாதிலே அச்சச்சோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிய விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அது நானுமே பண்ணிருக்கேன். அந்த பிளாஷ்பேக் எல்லாம் கண்டிப்பா சொல்லிட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்க போறோம். எஸ் என்ன மாதிரியே தோழிகளுமே பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி ஹாய் ஸ்நேகிதேக்கு வந்து இது நல்ல டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஏன் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 அல்லது 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். எஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிலாம் என்ன காவியா அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? எஸ், மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனோட குரல்ல காமக்கோடியன் வரிகள் ஐயோன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: எஸ், ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். பெரிய இன்ட்ரோலாம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல காலர்ஸ் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். எஸ் நிகழ்ச்சியில முதல் காலர் யார் எங்கன்னு பாத்திரலாம். வணக்கம். எஸ், முதல் காலர்னு சொன்னே கட்டாயிடுச்சு. சரி, ஒரு ஃபிளாஷ்பேக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நான் என்ன பண்ணேன், மீன் வளர்க்கணும்னு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. அதனால் வந்து வீட்டில் இருந்த ஒரு ஃபிஷ் டேங்க் எடுத்து நல்லா வந்து கழுவி மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து மீன்லாம் போட்டு வளர்க்க ஆரம்பித்தாச்சு. வளர்த்து ஒரு வாரம் தாங்க, அதுக்குள்ளேயே வந்து அச்சோ முடியலையே, இந்த தண்ணி மாற்றுறது, டைமுக்கு சாப்பாடு போடுறது, அதில் வந்து மீன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அப்பப்போ கவனிக்கிறது, அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு துவங்கிய ஒரு செயல் தான், ஆனால் ஒரு வாரத்தில் கூட என்னால் அதை வந்து கடைபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சரி, நம்ம சிநேகிதிகளுமே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த துவங்கி அதை வந்து நடுவுலயே கைவிட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கலான் தான் நிகழ்ச்சியில முதல் காலர் யாருங்கன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ. நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, எஸ் நீங்க தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க.
3: நம்மள
2: பாத்துக்கறதே கஷ்டமா இருக்கு, இதுல லவ் பேர்ட்ஸ் மீன் எல்லாம் பாக்கணுமா?
3: நிறைய லவ் இருக்கு, அதுக்கு அது உள்ள அந்த இதுல போய் முத்திரிச்சு அந்த பாண்டி தண்ணி பிஷு இருக்கும் முத்து வைக்கும்
2: நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சூப்பர், உங்களுக்குமே வந்து ஒரு அழகான அனுபவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிமா நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பெருமாள் பட்டலம் ஜெயலட்சுமி பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன டாபிக்கா? அதாவது

0: ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஆனா அந்த விஷயத்த வந்து பாதிலேயே அச்சச்சோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கியிருப்பீங்க, இல்லாட்டி கைவிட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னது அப்படின்ட்டு.
1: இந்த ஊராட்சி நடுநிலைப்பள்ளிய உயர்நிலைப்பள்ளியா மாத்தணும்னு ட்ரை பண்ண மேம். எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவு லெட்டர் கொடுத்து சிஎம்க்கு கலெக்டருக்கு எல்லாம், அது எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க.
0: அச்சோ, ஓகேம்மா. ஆனால் வந்து நீங்கள் முயற்சி பண்ணதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நன்றிம்மா நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. எஸ், இதே மாதிரி தொடர்ந்து என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 2986-0038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து தான் சுஜாதாவோட குரலில் வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 12:20 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம், ஆனா வந்து கடைசியில பாத்தீங்கன்னா வந்து அது பாதியிலே பண்ணும்போது அச்சோ ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கைவிட்ட தருணங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என் கூட தாராளமா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க வித்யா ரவி, உங்களுக்கு தலைப்பு கேட்டீங்க இல்லையா?
1: ஆமா.
0: உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவங்கள் இருக்கா?
1: எனக்கு சின்ன விஷயம் தான், அந்த ஹேர் கேருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்.
0: ஓகே.
1: அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் அது போகுது.
0: ஓகே. அது சரியா பராமரிக்க முடியாம போகுதா? ஆக்சுவலி உங்களோட இணைப்பு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ரைட்டு. ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான் வந்து இந்த ஹேர் கேர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த முடியை பராமரிக்கிறதுக்குனே சின்ன வயசில் சீயக்காய் அது இதுன்னு போட்டு நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அம்மா பாட்டி எல்லாருமே வந்து பராமரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் பெருசாக ஆக பார்த்திங்கன்னா படிக்கிறது வேலை அது இதுன்னு போயிட்டு நம்ம ஹேரெல்லாம் வந்து வீணாக போய்கிட்டு வச்சுச்சோ. கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றின முடிய

0: முடியை வந்து இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை மறுபடி வந்து அது ஃபஸ்ட்லேருந்து அந்த பராமரிப்பதுங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: ராஜலட்சுமி வேஸ்ட்டு மாம்பழம், நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ராஜலட்சுமி?
1: நானும் நல்லா இருக்கிறேன்மா. இது தலைப்பு கேட்டால் சமையல் பார்த்துனதுதான். சின்ன வயசுல வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொல்கட்டைக்குள்ளார வைக்கிற அந்த கடல் பெருக்கு பூரணம் செய்யறது வந்து நம்மளே செஞ்சிடுவோம் அப்படின்னு எல்லா ப்ராசஸும் கரெக்டா போச்சுது. வச்சு அதான் இன்ட்ரெஸ்டா முதல் முதல்ல செய்யணும்னுட்டு யாரையும் கேட்காத செஞ்சு அடுப்புல வச்சு வெள்ளத்தெல்லாம் போட்டதா அது ஒரு மாதிரி பாயச மாதிரி போயிட்டுது. அது வச்சு மறுபடியும் கிண்டணும் போல இருக்குது. ஐயோ என்னடா இப்படி போயிட்டுதேன்னு இறைச்சி வச்சுட்டு வந்து சாதம் உட்கார்ந்துட்டான். அதுக்கப்புறமா சரி நான் மறுபடியும் போய் திண்டுவோம் அண்ணன் அதை விடாத போய் திண்டி நல்லபடியா வந்துட்டுது. வந்து கொல்கட்டையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம், நல்லா இருந்து சந்தோஷமா. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம்தான் இந்த ஒரு இது தெரிஞ்சிச்சு.
0: சூப்பர் சூப்பர். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில வந்து வெற்றிகரமா வந்து அந்த கொழுக்கட்டைய செஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா?
1: மறக்க முடியாதது. இப்பயும் எப்ப செஞ்சாலும் அந்த ஞாபகம்
0: பரவாயில்ல, கைவிடாம அதை வந்து முடிச்சிங்க பாத்தீங்களா, அதுக்கே வந்து பெரிய பாராட்டுகள். ரொம்ப நன்றிமா.
1: நன்றிப்பா.
0: எஸ் வணக்கம் ரெயின்போ. ஸோ ஸ்நேகிதிகள் எல்லாருமே வந்து ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ண தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்ண தெரியுமா. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா பாதிலே விட்டுட்டேன் காவியா அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து முழுமையாக அதை முடிச்சு அதில் வர சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், காவிரிலேருந்து ராணி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ராணி, உங்களுக்கு ஏதாச்சும் அந்த
2: ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தேன் ஒரு நாய்க்குட்டி.
0: ஓகே.
2: அது வந்து நல்லா பெட்டு நல்லா ஜாலியா இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கிடையில என் பையன் வந்து பேர்டும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டான்.
0: ஓகே.
2: அதனால இதையும் அதையும் மெயின்டைன் பண்ணவே முடியல. ஆசையா இருந்தது வளர்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து அந்த நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நிறைய பேர் நாய் குலைக்குது அப்படின்னாங்க. சரி அதையாவது ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க. பேர்ட்ஸ் வந்து வளர்க்கறது நல்லதா இருக்கு, அதுவும் சத்தமா இருக்கு அப்படின்ட்டு வேற சொன்னதுனால எங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு.
0: கரெக்ட். ஒரு விரும்பிய ஒரு விஷயம் வந்து சில சந்தர்ப்பங்களால நம்மளால வளர்க்க முடியாம பராமரிக்க முடியாம போகும்போது கஷ்டமா இருக்கும்.
2: கரெக்ட்.
0: அதுவும் அபார்ட்மெண்ட் மாதிரியான இடங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் தான், எனக்கு புரியுது. எஸ் நன்றி.
2: அதனால இது பண்ண முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதனாலும் நடக்கணும் அப்படின்னு ஆசை, பெட்டி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. இன்னும் தனியா ஒரு வீடு வாங்கி அதுக்கப்புறம்
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்களோட ஆசை வந்து நிறைவேறும். அது வரைக்குமே வந்து இந்த சாலையில போகும்போது நம்ம பாக்குற நாய்களுக்காகட்டும் இந்த
2: ஒரு நாய்க்குட்டி ரெண்டு இருக்குது, அது கூட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே போனோடனே நான் பிஸ்கட் எப்பவுமே பர்சன்ல எடுத்துட்டு போவேன். என்னை பார்த்தோன்னே ஓடி வந்துடும்.
0: அவ்வளவுதான்.
2: அதுக்கு கூட அது எப்பவுமே எதிர்பார்க்கும். அன்னைக்கு ஒரு நாள் மறந்துட்டேன் கொண்டு போறதுக்கு. உடனே அப்படி பாவமா பார்த்தது எனக்கு கண்ணுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திரும்பி வரும்போது எப்படியாவது ஒரு பேக்கெட் பிஸ்கட் வாங்கி தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அது அது அதே இடத்துல இருந்து இப்படி ஏக்கமா பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கு பசிக்கிற மாதிரி எனக்கே நானே நினைச்சுக்கிட்டேன். அதுக்கு கொடுத்தவொடனே பாலாட்டம் அவ்வளவுதான், அது உடனே கொடுத்தவொடனே சாப்பிடுறோம். பாவம் ஏதோ பசியெல்லாம் இருக்குது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு வெரைட்டி பிஸ்கட் மாரி கோல்டு அப்புறம் ஏதாவது அதுக்கு டேஸ்ட். ஆனா அதுக்கு ரொம்ப பிடிச்சது பஃப்.
0: ஓகே. அதான் வீட்டுக்குள்ள வளர்க்க முடியலனாலுமே கண்டிப்பா நம்ம வெளியில போகும்போது நம்மளால முடிஞ்ச.
2: ஆமா வெளியில போகும்போது அதுவும் சந்தோஷமா இருக்கும். இதுக்காகவே வெளியே போவேன்
0: கண்டிப்பா
2: அதை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு சொல்றேன் என்ன ஃப்ரெண்ட பாக்க போலையா இன்னைக்கு, என்ன வீட்டுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட் அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மனசு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அதை பார்த்து அதுக்கு ஃபீட் பண்ணிட்டேன்னா ஒரு மனநிறைவு, நம்மளால ஏதோ ஒண்ணு சந்தோஷமா சாப்பிட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்கும். நீ பார்த்தோன்னே வாழாட்டும் எனக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும் நம்மள இன்வைட் பண்ணுது அப்படின்ட்டு.
0: எஸ்மா ரொம்ப சூப்பரா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிமா, ரொம்ப நன்றி.
2: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
0: எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து எல்லா தேவதைகளுக்குமே வந்து இந்த பாட்டை டெடிக்கேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சங்கர் மகாதேவன் மற்றும் கங்காவோட குரல்ல, கலைக்குமாரோட வரிகளில் சபேஷ் முரளியோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன்.

0: இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சென்னை வானொலிக்கு நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு அளித்து இன்னும் பல ஆண்டுகள் நம்ம சென்னை வானொலி பெரிய சாதனைகள் புரியணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நேரம் 12:32 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹை ஸ்நேகிதே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருப்போம், ஆனா அதை பாதிலே விட்டுருப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருந்துச்சுன்னா ஏன் கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தா. நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க? ஹலோ, நலமா தான் இருக்கேன், ஆனா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா கேக்குது. நல்லா சத்தமா பேசுங்க பாப்போம். ஓகே, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, எஸ் உங்களுக்கு தலைப்பு கேட்டீங்க இல்லையா? ஓகே,
2: அப்படியே பிஸ்கட் கறி மீன் என்ன பால் டெய்லி 200 பால் அவங்களுக்கு தனியா காய்ச்சி ஊத்திடுவேன். அப்படி வச்சிருந்தேன் மேம், பராமரிச்சுக்கினேன். இப்ப முடியல, உடம்பு சரியில்லாத படுத்துட்டுனா அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு கம்மி வருது மேம்.
1: புரியுது,
2: பாலோ பயிர் சாதமோ இல்ல ஏதாவது கருவாடு கூட நம்ம வீட்டுல வாங்கி வச்சுனா அது சும்மா பச்சை போட்ட கூட சாப்பிட்றோம்.
1: கண்டிப்பா
2: கறி எல்லாம் கறி மீன் என்னவோ வந்து கூப்பிடும் போது அது போட்டுடணும்,
1: போட்டுருவேன்.
2: அந்த மாதிரி சில எவ்வளவு நான் ஒரு நாளைக்கு எதிரும் ஒரு 10 வாட்டி கூட நடப்பேன் மேம் அதுங்களுக்கு சாப்பாடு. ஆனா முடியல, இப்போ அதுங்க மனசு இல்ல, அவ்வளவு நிறைஞ்சிருந்தது வீடு, எங்க பாரு படுத்துங்க விளையாட்டுன்னு இருக்கும் அதுங்க.
1: கண்டிப்பா
2: இப்போ மனசு கஷ்டமாகுது, ஆனா முடியல மேம்.
1: புரியுது,
2: ஒரு பூனை வருது, ஒரு பூனை மட்டும் வந்து வந்து போகுது.
1: சில நேரங்கள்ல வந்து அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் எனிவே நல்லா அருமையா சொன்னீங்க, பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
2: ஆமா மேம், நினைச்சு பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாளா 6-7 வருஷமா வச்சிருந்தேன் மேம், இப்பதான் கொஞ்ச நாளா இல்ல.
1: கண்டிப்பா நன்றிமா, நன்றி.
2: நன்றி மேம்.
1: அது என்னமோ உண்மைதாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நாய் வளர்க்கணும் பூனை வளர்க்கணும்னு சொன்னால் அம்மா வந்து வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா தான் வந்து அது மேலே ரொம்ப பிரியமாக வந்துருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு விஷயமாக வந்து நம்மள ஒரு உறுப்பினராகவே வந்து நம்ம வளர்க்குற பிராணிகள் ஆகட்டும் எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்றாவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சில சமயங்கள் அதை பார்த்துக்காம போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எஸ், நிறையா பேர் வந்து நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தூள் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகா தேவன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல வித்யாசாகர் இசைல வந்துட்டே இருக்கு. கேட்டீங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தாா்.

0: சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12 ரூபாய் 5 காசாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27 பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க

மல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 ஆகிட்டு இருக்குல. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம பிடிச்சு ஆரம்பிச்சிருப்போம், ஆனா வந்து கடைசியில அது பாதியிலே வந்து அச்சோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிய செயல்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குமே இருந்துச்சுன்னா என் கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: மாலினி தேவிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
1: எங்க மகன் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தான், அப்ப எங்கயோ பாத்துருக்கேன் அந்த மீன் வளர்க்கறதுக்கு.
0: எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க போலயே.
1: குட்டி மீன், குட்டி குட்டி, ரொம்ப ஒரு மீன் நிறைய குட்டி போடும். ஆரஞ்சு கலர்ல அந்த மீன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்
0: பெரிய
1: ப்ராசஸ், அது ஒட்டையில அவனை உடைய முடியாது.

0: அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளால பாத்துக்க முடியாம அதை இழக்கும் போது ரொம்ப வலி இருக்கும்.
1: அது பிடிச்சு தின்னதா என்ன செய்யும் தெரியாது. நானும் யார் வீட்டு போறான்னு சொன்னேன், கை சேர்ந்த மீன்கள் எல்லாம் வளர்க்காதீங்க.
0: ஆமா கரெக்ட்,
1: ரொம்ப பாவமா இருக்கும் நம்மளுக்கு. அதான் பாத்துட்டு இருந்தோன்னு அப்புறம் யார்ட்டையா அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கொண்டு கொடுத்துட்டான். அப்புறம் வாங்கிட்டு வைக்கான்னு கேட்டான். இனிமே தை செய்ய வேண்டாம், அவங்களால பார்க்க முடியாது, பாவம்.
0: மீன் வாங்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். கண்டிப்பா அதை அழகா வளர்ப்பேன் அப்படின்ட்டு நான் நம்புறேன். எஸ்மா ரொம்ப அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: நம்ம நம்பிக்கையோட வளர்க்கணும்
0: கண்டிப்பா. அந்த மாதிரி சமயங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
1: மோட்டர் வச்சிருப்போம், கரண்ட் போயிட்டு போற நேரம்
0: நிறைய சூழ்நிலை இருக்கு இல்லையா. கரெக்ட்,
1: எல்லாத்தையும்
0: கரெக்ட்மா. ரொம்ப அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யாருன்னு பாத்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு காலர் வந்தாச்சு. எஸ், அந்த லக்கி காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: நான் சசிகலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சசிகலா?
2: நல்லா இருக்கேன்.
0: எஸ் நிறைவு காலரா நீங்க வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க, உங்களோட அனுபவங்கள் பகிர்ந்துக்கோங்க.
2: நாங்க வந்து ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வச்சிருந்தோம். அது வந்து நாங்க வச்சிருந்த வளர்க்கல, எங்க நாங்க நானும் எங்க அம்மாவும் வேலைக்கு போகும்போது அது எங்க கூடவே ரோட்ல இருந்து வந்துச்சு. ஆனா அது கரெக்டா அந்த ரோடோடவே நின்னுடும், எங்க கூட வீட்டுக்கெல்லாம் வராது. ஆனா நாங்க போகும்போது எங்க இருந்தாலும் சரி, அது எப்படிதான் அதுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனா நாங்க போகும்போது எங்களுக்கு துணையா வந்துடும். அது பிஸ்கெட் அது இது நல்லா வாங்கி போட்டு வளர்த்துட்டு இருந்தோம், நல்லா பாத்துட்டு இருந்தோம். திடீர்னு அது அதாவது வந்து அது என்ன பண்ணோம்னா, நம்ம போறோம்னா அந்த நேரத்துக்கு பஸ் வந்தாலும் பாக்காது, ஸ்கூட்டர் வந்தாலும் பாக்காது, அப்படியே ஓடி வரும் வேகமா.
0: கண்டிப்பா, ஆமா,
2: ரொம்ப வேகமா ஓடி வரும். அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஐயோ இப்படி ஓடி வருது, ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. அதே மாதிரிதான் அது ஆயிடுச்சு, அடிபட்டு இறந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டே மாசத்துல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அது இறந்ததுக்கு அப்புறம்
0: எப்பவுமே
2: அது எங்க கூட. வெளியில போனா மட்டும்தான், நாங்க வாடகை வீடு இருந்தோம், வெளியில போனா மட்டும் அது நாங்க எப்ப போறோமோ அந்த நேரம் கரெக்டா எங்க இருந்தாலும் வந்துடும். அப்படி ஒரு பெட்டு அது.
0: ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில பங்கேற்றது.
2: நன்றி, நன்றிமா.
0: சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக ஆரம்பிச்சிருப்போம், அது வந்து பண்ண முடியாமல் போகிற சூழ்நிலை ஏற்படும். நம்மளால் பண்ண முடியாதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இழப்புகள் நேரிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்து சூழ்நிலையினால் ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னா அது ஓகே, ஆனால் நம்மளே வந்து ஒரு மைண்ட் செட்டை வச்சுருப்போம்ல, அச்சோ என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து ஒரு தொடக்கத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது முழுமையாக முடிக்கிறது நம்மளோட கடமை. என்னோட சேர்ந்து நீங்களுமே வந்து கண்டிப்பாக இனிமே எந்த ஒரு விஷயத்தை துவங்கினாலுமே அது அழகா முழுமையா முடிப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன். எஸ் நிகழ்ச்சியில வந்து நிறைவு பாடல் எந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தா திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுபாவோட குரல்ல, பழனி பாரதி வரிகள யுவன் சங்கர் ராஜா இசையில. நானுமே இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். எஸ் நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல் நந்தா திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம். இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இணைந்திருப்பது நான் உங்கள் அர்ஜே கிருஷ்ணா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருவது அன்பேவா திரைப்படத்திலிருந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே

நேரம் 1:06 ஆயிட்டிருக்கிற இந்த வேளையில் திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் சாய்பாபா சதன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.1.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜய் சுகுமார், இயக்குனர். 88th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற சென்னை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: டேய் துப்பட்டா பறக்குது பாரு, பின் பண்ணு இல்லனா நாட் ஆவது போடு.
3: ஹே, இவ்ளோ அழகா Dress பண்ணிட்டு வரதே துப்பட்டாவை சும்மா பறக்க விட்டு ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான். பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேல தான் இருக்கு.
4: She is a fantasy. Shana-na-na-na, oh-oh.
2: ஹே, அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: She is a fantasy. Shana-na-na-na, oh-oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
6: நேரம் 1:15 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில நாம திரைகானம் நிகழ்ச்சியில 1960s 1970s வந்த, அதாவது 60s 70s வந்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். காதுக்கு இனிமையான இந்த பாடல்களுடைய வரிசையில அடுத்ததாக வரும் பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தியோடைய இசையில கண்ணதாசனுடைய வரியில வந்துட்டே இருக்கேன். கேட்டு நினைந்திருங்க FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 1:22 ஆயிட்டிருக்கிற இந்த வேளையில் திரைகானம் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நமது நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே

0: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான் மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல். இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன்.
1: நேரம் 1:26 ஆயிட்டு இருக்கு. தெய்வ திரைராகம் சாரி திரைகானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். 1960s 1970s இருந்த பாடல்கள் தான். இந்த வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாசோடைய குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4.

வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து உன்னை அறிந்தால் பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:34. திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா குரலில், புலமை பித்தனின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். FM Rainbow 101.4.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 1:41 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், ஆலங்குடி சோமோடைய வரிகளில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 1:46 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நாம 90s, 60s, 70s வந்த இனிமையான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். மதிய வேலையில் இந்த சாஃப்டா ஒன்னே ஒரு இனிமையான பாடல் கேட்கலான்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான பாடல்கள். அந்த வரிசையில் தொடர்ந்து வரும் பாடல் விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசனோட எழுத்துல, கேவி மகாதேவனுடைய இசையில, டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவுடைய குரலில் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.
3: ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா.

யாருக்காகத்தான குனிங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காகத்தான குனிங்க சொல்லம்மா, பருவம் வந்த

0: சொல்லுங்க, யாரு பேரிசா? இந்த ஊரு பேரிசா?
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா, ஏறு பெருசா,

0: வைத்து நம்மை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நேரம் 1:52 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் தொடர்ந்து வரும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில் கேட்டு நேர்ந்திருங்கள். FM 101.4.

நேரம் 1:56 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாம் இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு 90s, 60s, 70s இனிமையான பாடல்கள்லாம் கொடுத்ததில் எனக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புகிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது அன்பேவா திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் வாலியோடைய வரிகளில் MS விஸ்வநாதனோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கேன். கேட்டு நேர்ந்தீர்கள் FM Rainbow 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

0: நேரம் 2:16 ஆகிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. இந்த சுட்டரிக்கும் வெயில்ல இந்த மத்தியான வேலையில வந்து இனிமையான பாடல்கள் தான் இந்த 1 மணி நேரம் நீங்க கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலாக தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.
1: இஞ்சி ஏடு பழகி மஞ்சள் சே

நேரம் 2:20 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ராசகுட்டி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு நேந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா குரலில் இளையராஜா எழுதி இசையமைத்த பாடல் கேட்கலாம்.

0: है तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: இதுவரை NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
4: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன். இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சென்னை வானொலிக்கு நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு அளித்து இன்னும் பல ஆண்டுகள் நம்ம சென்னை வானொலி பெரிய சாதனைகள் புரியணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்க அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் 22ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பெயர் பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: हेलो
1: हेलो
0: हेलो
1: हेलो डॉक्टर
0: हेलो डॉक्टर
2: நேரம் 3:03 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி ஆர்ஜே காவியா தான். அறிவால் செல் சோகை என சொல்லக்கூடிய சிக்கல் செல் டிசீஸ் டே வரும் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுது. இந்த தினத்தை முன்னிட்டு இரத்தவியல் நிபுணர் டாக்டர் கார்த்திக் வேலவன் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
3: ஹலோ வணக்கம்.
2: எஸ் டாக்டர், ஸோ இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர், அது எப்படி வந்து உருவாகுது?
3: ஹலோ, நான் டாக்டர் கார்த்திக் வேலவன், ரத்த புற்றுநோய் நிபுணர் மற்றும் பெனைன் டிசார்டர் சிக்கல் செல் தலசீமியா இதையும் பார்க்குறேன். ஸோ ரிகார்டிங் க்வெஸ்சன், நீங்கள் சிக்கல் செல் டிசீஸ், சிக்கல் செல்லுங்கிறது நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய செல்ஸ், ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த செல்ஸ் எல்லாமே ரவுண்ட் டு ஓவல் ஷேப்டு செல்ஸாக தான் இருக்கும். இதுதான் ஈஸி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும், நம்ம சின்ன சின்ன ரத்த நாணங்களுக்கு நடுவில் போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக ஏற்பதுக்கு இருக்கும். பட் சிக்கல் செல்ல ப்ராப்ளமில் என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு மரபணு டிஸார்டர். ஸோ சின்ன மரபணு மாற்றத்தினால இந்த ஆர்பிசிஸ் எல்லாம் சிக்கல் ஷேப்டு செல்ஸாக மாறும். ஸோ இந்த சிக்கல் ஷேப்டு செல்ஸாக மாறும்போது இது இரத்த நாணங்களுக்குள்ளே போகும்போது அடைப்பு ஏற்படலாம். இதனால் வலி, செஸ்ட் சிவிய கடுமையான வலிகள் ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் அந்த இரத்த நாணங்களுக்கு நடுவில் போக முடியாத டைமில் பிளட் வெசல் பிளாக்கேஜ் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் இரத்த அணுக்கள் மாறும்போது.
2: ஓகே, ஸோ இது மரபணு நோய் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பெற்றோர்களிடம் இருந்தால் கண்டிப்பாக இது வரும். ஸோ இது எப்படி பரவுது டாக்டர்?
3: ஆமாம், இது வந்து என்னென்னா, நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, சிக்கல் செல் ட்ரெய்ட்டுன்னு சொல்லுவோம், சிக்கல் செல் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேரியர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50% ஆஃப் ஜீன் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்போது அவங்க வந்து கேரியராக இருப்பாங்க. ஸோ ஒரு அப்பா கேரியராக இருக்கலாம், இல்லை ஒரு அம்மா கேரியராக இருக்கலாம். ஸோ ஒரு அப்பா அம்மா கேரியராக இருக்கும்போது இது நம்ம குழந்தைங்களுக்கு பரவுது. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ்வலாக பரவும். ஒரு கேரியர், ரெண்டு கேரியர் இருக்கும்போது அவங்க கேரியர்லேருந்து அடுத்த இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு பரவும்.
2: ஓகே, இது வந்து இப்போது ரிலேஷன்ஸ்குள்ளேயே மேரேஜ் பண்ணிக்கிறது மூலயமா இந்த மாதிரி நடக்குதா, இல்லாட்டி பொதுவாகவே இது எதனால இந்த மாதிரி?
3: இல்லை, அதாவது ரெண்டு ட்ரைட், ரெண்டு சிக்கல் செல் ட்ரைட், ஒரு ஒரு ஃபாதர் ட்ரைட்டாக இருக்கலாம், இல்லை மதர் ட்ரைட்டாக இருக்கலாம். யூஸ்வலாக இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற ஏரியா, கன்சாங்கினிட் மேரேஜ் இருக்கிற இடத்துல தான். ஸோ அவங்களுக்கே தெரியாது அவங்க ட்ரைட்டுன்னு சொல்லிட்டு.
2: ஓகே,
3: ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க ரெண்டு ட்ரைட் இருக்கும்போது அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும்.
2: ஓகே டாக்டர், இப்போது ரத்த அணுக்கள், அதாவது ஆர்பிசியில் தான் வந்து இந்த ப்ராப்ளம் ஏற்படுது இந்த சிக்கல் செல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர்? இப்போ நார்மலாக இருக்கிற அந்த ரத்த அணுக்களுக்கும் சிக்கல் செல் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்?
3: ஸோ இப்போ நார்மலாக சிக்கல் செல் டிசீஸ் இருக்க பேஷண்ட், இப்போ அதுலேயே ரெண்டு குரூப் நான் சொன்ன மாதிரி, ட்ரைட் இருப்பாங்க, ட்ரைட் ஆர் கேரியர் இருப்பாங்க, ஆர் சிக்கல் செல் டிசீஸ்டு இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ட்ரைட்டுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது, அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே ஏசிம்டமேட்டிக்காக தான் இருப்பாங்க. ரேராக கிட்னி இஷ்யூஸ் கொஞ்சம் அந்த சிக்கல் செல் ஷேப்ஸ் செல்ஸ் இருக்கும்போது கிட்னி இஷ்யூஸ் கொஞ்சம் வரலாம். அதுவுமே வந்து அர்லி ஸ்டேஜஸில் வராது, மேக்ஸிமம் ஒரு 30s 40s இந்த மாதிரி வயசு ஆக ஆக ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கல் செல் ப்ராப்ளம் வரலாம். ப்ரிடாமினன்ட்லி கிட்னி இஷ்யூஸாக தான் இருக்கும் சிக்கல் செல் ட்ரெய்ட்டுக்கு. வேறு சிக்கல் செல் டிசீஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். சிக்கல் செல் டிசீஸ் தான் நம்மளோட டார்கெட் குரூப் பாப்புலேஷன். அவங்க நியூனெட்டாலஜி, அதாவது என்னென்னா, குழந்தையா இருக்கிற சமயத்துலேருந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படலாம். சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்ட்ரோக் ஏற்படலாம், சின்ன அந்த ரத்த அணுக்கள்ல பிளாக் இருக்கும்போது ஸ்ட்ரோக் ஏற்படலாம். வளர வளர ஒரு 8-10 இந்த டைமில் இருக்கும்போது சின்ன சின்ன ஜாயின்ஸ்லலாம் பெயின், கை விரல்களோ கால் விரல்கள்லையோ பெயின் ஏற்படலாம். இதுதான் டாக்டலைட்டிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர என்ன ஆகுனா, நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் தேவைப்படலாம். ஸோ நிறைய ஜாண்டிஸ் ஏற்படலாம், யூரின்லேயோ கண்லேயோ ஜாண்டிஸ் அந்த மஞ்சள் கலர் இருக்கிறது தெரியும். அப்புறம் ஸ்ப்ளீனோ மெகாலி ஏற்படலாம், ஸ்ப்ளீன் சைஸ் வந்து பெருசாகிட்டே போகலாம். அதை நார்மலாக நம்ம ஹீமோக்ளோபின் வந்து நார்மல் இல்லாமல் இருக்கிறதுனால மற்ற பாடி பார்ட்ஸ் எடுக்கணும், இப்போ ஸ்ப்ளீனு லிவரு இதிலெல்லாம் ப்ரொடக்ஷன் அதிகமாக ஏற்படுறதுனால ஸ்ப்ளீனோமெகாலி ஹெப்படோமெகாலி இந்த மாதிரி ஏற்படலாம். அப்புறம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம், கடுமையான வலி இருக்கும், அக்யூட் செஸ் சிண்ட்ரோமு, செஸ் க்ரைசிஸு, பெயின் க்ரைசிஸு, இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனாக நம்ம சிம்டம்ஸாக இந்த சிக்கல் செல் டிசீஸ்டு பேஷண்ட்ஸ்க்கு பார்க்குறோம்.
2: ஓகே டாக்டர். எஸ், நீங்களுமே வந்து டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா 2986-0003 8

0: 2295554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் காலர் கிட்ட பேசிடலாம். டாக்டர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம்.
1: வணக்கம் டாக்டர், நீலகிரி மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர்.
2: ஆ சொல்லுங்கம்மா.
1: ஆ எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த சிக்கல் செல் இந்த டயக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, நவீனமயமாக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு? இந்த சிக்கல் செல் டிசீஸ்னா குறிப்பிட்ட வயது உடையவருக்கு தான் அதிகம் காணப்படுகிறது இந்தியாவில் அப்படின்ட்டுன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? அப்படி சின்னவங்களுக்கும் வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டிஃபர் ஆகுமா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க டாக்டர்.
2: ஓகே, முதல் கேள்வி நீங்க ட்ரீட்மெண்ட் பத்தி கேட்டீங்க. இப்போ நவீன முறையில் இப்போ கரண்ட் அட்வான்ஸஸ் 2026 நம்ம வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா க்யூர்னு பார்த்தீங்கன்னா அல்லோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட், எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை இருக்குது. அதை தாண்டி ஜீன் தெரப்பியும் இருக்குது. ஜீன் தெரப்பிலாம் வந்து அதெல்லாம் இன்னும் கிளினிக்கல் ட்ரையலில் இருக்குது, கரண்ட்டாக இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. ஆனால் அல்லோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது ஸ்டெம் செல்லில், அதுவும் குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ்க்கு மட்டும். அதாவது சின்ன வயசில் ஸ்ட்ரோக் வரலாம், இல்லை ரொம்ப வந்து தாங்க முடியாத வலி ஒரு வருஷத்துக்கே ஒரு 6-7 தடவை வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் நோக்கி நம்ம மாற்று சிகிச்சை இருக்குது. ஆனால் நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனில் ஒரு 60-70% வந்து இந்த மாதிரி ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெலாம் போகாமல் வெறும் பெயின்னு, செஸ்ட் பெயின்னு, இல்லை வாசோக்லூசிவ் கிரைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக நம்ம வேக்சினேஷன் கொடுக்கறதுனாலையோ, ஹைட்ராக்ஸி யூரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் நல்ல பெயின் பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ரெகுலர் ஃபாலோஅப்பில் வச்சுக்கிறது, இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் டைம் வந்து இவங்கெல்லாம் வந்து நல்ல வாழ்வு முறையே இருப்பாங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா
0: அந்த அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்.
2: அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, ஜீன் தெரப்பி வரைக்கும் இருக்குது.
0: ஓகே,
2: ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்ஸும் தமிழ்நாட்டிலையும் நடந்துட்டு தான் இருக்குது சிக்கிள் செல்லுக்கு.
0: டாக்டர் இப்போ வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டு, ஸோ இது முழுமையாக நம்மளால் க்யூர் பண்ண முடியாது, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்.
2: டிரான்ஸ்பிளான்ட் வந்து க்யூர், நம்ம வந்து மற்ற இதெல்லாமே வேற, பட் உங்களுக்கு க்யூர்ன்னு வேணும்னா அது நம்ம அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் மட்டும்தான் க்யூர் இருக்கும்.
0: ஓகே, அது வந்து முழுமையாகவே நமக்கு வந்து
2: கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம்.
0: ஓகே, அது வந்து பர்டிகுலர் ஏஜில் தான் பண்ணணுமா, இல்லாட்டி இப்போ பிறந்த குழந்தைக்கே இருக்குங்கும் போது பட்சத்தில் அவங்களுக்கே நம்மளால
2: பண்ண முடியும். நம்ம எல்லா ஏஜ் குரூப்பும் பண்ண முடியும், ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக நல்ல க்யூர் நல்ல இது இருக்கணும்னா நம்ம வந்து எங்கர் ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷனில் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
0: ஓகே டாக்டர், ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கிட்னி போன்ற உறுப்புகளை வந்து அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த மாதிரி சிக்கிள் செல் இருக்கிறவங்களுக்கு வந்து மலேரியா வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன காரணம் டாக்டர்?
2: இல்லை இது வந்து ஒரு சிக்கிள் செல் ட்ரெய்ட்டுங்கிற ஒரு குரூப் இருப்பாங்க, சிக்கிள் செல் டிசீஸ்ன்னு இருப்பாங்க, பட் சிக்கிள் செல் ட்ரெய்ட்டில் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஆனால் சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் ட்ரைட் இருக்கிறவங்களுக்கும் சிவியர் பிளாஸ்மோடியம் மலேரியா இதெல்லாம் வந்திருக்கு.
0: ஆமாம்,
2: வந்திருக்கு. நம்ம இதை ஒரு மிஸ்கன்செப்ஷனாக எடுத்துக்க கூடாது. ஸோ இவங்களுமே அந்த எண்டமிக் ஏரியா ஆஃப் மலேரியாவில் இருக்கும்போது சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், மலேரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம்.
0: ஓகே டாக்டர், ஸோ மெயினாக அறிகுறிகள் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு
2: அறிகுறிகள் வந்து சிக்கிள் செல் டிசீஸ் பேஷண்ட்ஸ், சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தான் சிவியர் அறிகுறிகள் இருக்கும்.
0: ஓகே,
2: முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கர் பாப்புலேஷன், இப்போ வந்து லெஸ் தென் 5 இயர்ஸ், இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரோக் வரலாம் ஃபஸ்ட்டு.
0: ஓகே,
2: ஸோ இவங்களுக்குலாம் ஸ்ட்ரோக்கு தான் ப்ரிடாமினண்ட்டாக சிம்டம்ஸ் இருக்கும்.
0: ஓகே,
2: ஏன்னா குழந்தைங்க அந்த அப்போ தான் வந்து அம்மா கிட்டேருந்து வந்த ஹீமோக்ளோபின் வந்து அப்போ நார்மலாக குழந்தைகிட்டேருந்து வர ஹீமோக்ளோபினை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு, அந்த சிக்கிள்ஸ் எல்லாம் சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ரோக்கில் ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா 7-5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த சின்ன சின்ன ஜாயிண்ட் பெயின்ஸ் வரலாம். இதில் வந்து இதுதான் டாக்டிலைட்டிஸு, ஸோ இந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 இயர்ஸில் போகும்போது இந்த சிவியர் பெயின் வரலாம், அதுதான் வாசோக்லூசிவ் கிரைசிஸ், கை கால் வலி நரம்பு வலி சிவியராக இருக்கும்.
0: ஓகே,
2: அதுக்கப்புறம் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அது அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸு, செஸ்ட் சிண்ட்ரோம், ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸு, அப்புறம் ஜாண்டிஸு, இதெல்லாம் வந்து அந்த 10-20 இயர்ஸில் வரலாம். அதுக்கு மேலே போக போக என்ன ஆகும்னா ரெகுலராக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு வரலாம், அதில் ஸ்பீனோமெகாலி வரலாம், ஹெப்படோமெகாலி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரிடாமினாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ.

0: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், நான் நாகராஜன் பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசலாங்களா?
2: சொல்லுங்க சார்.
1: சார், குட் மார்னிங். குட் ஈவினிங் சார். நாகராஜன் சார்.
2: சொல்லுங்க சார்.
1: எங்க ஒய்ஃப் உங்க பேஷண்ட் சார், வடபழனியில, ஜெயலட்சுமி.
2: ஓ, ஓகே ஓகே சார்.
1: அவங்க இப்ப ஹைட்ராவும் குளோபுலேட்டும் சாப்பிடுறாங்க. பிளாட்லெட் லெவல் நல்லா குறைஞ்சி போச்சு. பட் ஒரே ப்ராப்ளம் இப்ப என்னன்னா, ஐ ப்ராப்ளம் மட்டும் இருக்கு சார்.
2: அவங்க என்ன ஏஜ் குரூப், ஏஜ் இருக்காங்க சார்? அவங்க என்ன
1: டைம் சார்? யுவர் பேஷண்ட் ஒன்லி.
2: கண்ணு
1: சரியா தெரிய மாட்டேங்குது. ஹார்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கும் அங்கேயே தான் பாக்குறோம் நாங்க.
2: Okay,
1: okay. I want to compliment you. That is why I'm calling you.
2: Oh, thank you sir. Thank you so much.
1: இப்ப அதுக்கு என்ன சார், கண்ணுக்கு என்ன சார் பண்றது
2: சார்? ஒண்ணு இல்ல, இப்போ என்ன ஹைட்ராக்சியூரியால கண் ப்ராப்ளம் வரலாம் சார். நீங்க ஒரு வாட்டி ஆஃப்தால் டாக்டர் மட்டும் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன்.
1: சரி சார்.
2: அட்லீஸ்ட் அந்த ஒரு ஜஸ்ட் விஷன் லாஸா இல்ல வேற ஏதாவது? அதுக்கும்
1: விஷன் லாஸ் சார். ரைட் விஷன் கம்ப்ளீட்லி லாஸ்ட்.
0: இப்போ ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாத்திரைகள்லாம் எடுத்துப்போங்களா டாக்டர்? ஸோ அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கறத தான் இந்த காலர்ஸ் மூலமா சொல்ல வராங்களா?
2: ஹைட்ராக்சி யூரியா தான் நம்மளோட மேஜர் ட்ரீட்மெண்ட், டேப்லெட் வைஸ் ட்ரீட்மெண்ட். ஹைட்ராக்சி யூரியால போன் மேரோ சப்ரஷன் வரலாம், இதில் அனிமியா வரலாம், டபிள்யூபிசி கவுண்ட் குறையலாம், பிளேட்லெட்ஸ் குறையலாம். பட் இவங்க லாஸ்ட் சொன்னவங்க வந்து சிக்கிள் செல் மாதிரி தெரியும்.
0: ஓகே,
2: ஸோ வேற ஏதோ ஒரு இஷ்யூனால ஹைட்ராக்சியூரியா ஆட் பண்ணிப்போம். பட் ஹைட்ராக்சியூரியா தான் சிக்கிள் செல்லுக்கு ப்ரிடாமினன்ட் ட்ரீட்மெண்ட்.
0: ஓகே,
2: அதில் வந்து இந்த மாதிரி மைல்டு சைட் எஃபெக்ட்ஸ், மைல்டு சப்ரஷன்ஸ் வரலாம்.
0: ஓகே,
2: அது அனிமியா வரலாம், ஹீமோக்ளோபின் குறையலாம்.
0: ஓகே,
2: இதுக்கெல்லாம் தான் நம்ம சேர்த்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம்.
0: ஓகே டாக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னீங்க லைக் வந்து செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாட்டி இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வரும். அது வந்து லைக் டே டு டே லைஃப்லேயே இருக்குமா இல்லாட்டி எந்த மாதிரியான டைமில் அதிகமாக வரும்?
2: ப்ரிடாமினாக இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ், எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் வந்து வார்ம் கிளைமேட்டாக இருக்குதோ இல்லை கோல்டு கிளைமேட்டாக இருக்கும் போதோ இந்த மாதிரி இருக்கும், இல்லை அவங்க டீஹைட்ரேஷனில் இருக்கும் போதோ இந்த மாதிரி இருக்கல, இந்த சிக்கிள் நார்மல் ஆர்பிசிஸ் வந்து சிக்கிள் ஷேப்டு செல்ஸாக அதிகமாக மாறிடும்.
0: ஓகே,
2: ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன் டெவலப் ஆகும்.
0: ஓகே,
2: ஸோ இப்படி இருக்கும்போது அது அவங்க வந்து அந்த பெயின் கிரைசிஸ்க்குள்ளே இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் இருக்கும் போதோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னலாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போதோ, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட் இருக்கும் போதோ, ஸோ வார்மில் வந்து அவங்க வந்து ஹாட் கிளைமேட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரைசிஸ் அதிகமாகும் போது பெயின், செஸ்ட் பெயின், வாஸ்க்குலர் க்ரைசிஸ் இந்த மாதிரி இருக்கிறது ப்ரிடாமினண்டாக இருக்கும்.
0: ஓகே, இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க எதெல்லாம் தவிர்த்தா இந்த பெயின் க்ரைசிஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம்?
2: ஸோ பெயின் க்ரைசிஸில் பண்ணும்போது அவங்க வந்து நல்ல ஹைட்ரேஷனில் இருக்கணும், நல்ல ஹைட்ரேட். இப்போ வார்ம் கிளைமேட்டில் போகிறாங்க அப்படின்னா நல்ல ஹைட்ரேஷன் இருக்கணும்.
0: ஓகே,
2: செகண்டு வேக்சினேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்து வந்துருக்கணும்.
0: ஓகே,
2: ஸோ ஏன்னா சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இவங்களுக்கு வந்து க்ரைசிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால ப்ராப்பராக இருக்கணும், ஹைட்ராக்சியூரியா ரெகுலராக எடுக்கணும், ஃபோலிக் ஆசிட் ரெகுலராக எடுக்கணும் சப்ளிமெண்ட்ஸ்.
0: ஸோ இவங்க வந்து நியூ பார்ன் பேபிஸ்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து டாக்டரோட அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும்,
2: ரெகுலர் ஃபாலோ அப்ல இருக்கும்.
0: ரெகுலர் ஃபாலோ அப். ஓகே டாக்டர். ஸோ இது இல்லாம வந்து வேக்சினேஷன் ஒன்று சொன்னீங்கல்ல டாக்டர், இது எதுக்காக? லைக் இம்யூனிட்டிக்காகவா ஆர் எல்ஸ்?
2: ஆமா, இப்போ இவங்க இந்த மாதிரி சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ்க்குலாம் என்னன்னா சின்ன நான் முன்னாடி சொல்ல சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுனாலும் மற்ற பேஷண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க.
0: ஓகே,
2: ப்ளஸ் இவங்களுக்கு ஸ்பிளீன்லாம் வந்து பெருசாகும் போது என்னன்னா ஸ்பிளீன் ஆட்டோ ஸ்பிளீனெக்டமி மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாக இருக்கிற கூட இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இவங்களுக்கு வந்து ப்ரொடாமினாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலராக ப்ரொஃபிலாக்சிஸில் இல்லை ரெகுலராக வேக்சினேஷன்ஸில் வச்சுருக்கிறது நல்லது. இவங்க வந்து யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்தே பென்சிலின் ப்ரொஃபிலாக்சிஸ் இந்த மாதிரி விஷயங்களும் போடுவோம்.
0: ஓகே,
2: அது பேஷண்ட் டு பேஷண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்.
0: இப்போ வந்து ஜேர்னி ட்ராவலிங் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இப்போ ஆக்சிஜன் கிடைக்காது. இப்போ வந்து ஹைக்கிங், மவுண்டைன் ட்ரெக்கிங்லாம் போகிறாங்கன்னா அந்த அந்த டைம்லலாம் நமக்கு வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து அவங்க அதெல்லாம் ஜேர்னிலாம் மேற்கொள்ளலாமா?
2: ஜென்ரலி இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி நிறைய வாஸ்குலர் க்ரைசிஸ், ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வாஸ்குலர் க்ரைசிஸ்ன்ற

0: ஒரு நாலுலேருந்து அஞ்சுக்கு மேலே போகும்போது ஜென்ரலாக இவங்களுக்கெல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவோம்,
1: ஓகே
0: அட்வைஸரே அவாய்ட் பண்ணிடுறது தான்.
1: ஓகே. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங், இந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரியான டைம்லலாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை,
0: ஆமாம்
1: ஓகே
0: முடிஞ்ச அளவுக்கு.
1: ஓகே சார். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு மாதிரியான அறிகுறி இருக்கும், பெரியவர்களுக்கு ஒரு
0: ஆமாம்
1: மாதிரியான.
0: ஆமாம்.
1: ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கும் போது பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான?
0: சின்ன வயசில் ஸ்ட்ரோக், பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாஸோக்ளூசிவ் க்ரைசிஸ் தான் ப்ரிடாமினாக இருக்கும். வாஸோக்ளூசிவ் க்ரைசிஸும் செஸ்ட் பெயின், செஸ்ட் இன் அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியது ப்ரிடாமினாக இருக்கும். ஜாண்டிஸ் ப்ரிடாமினாக இருக்கும்.
1: ஸோ எந்த மாதிரி நேரத்தில் எந்த அறிகுறி வந்து எமர்ஜென்சி கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போகி போயே ஆகணும்
0: இதில்
1: அப்படிங்கிற?
0: சில அலார்மிங் சைன்ஸ் இருக்குது. இப்போ
1: ஓகே
0: சிக்கிள் செல் பேஷண்ட் வந்து ஃபீவர்னு சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக டாக்டர் வந்து பார்த்துடணும். அவங்க
1: ஓகே
0: நார்மல் ஃபீவர் மாதிரி டீல் பண்ணுறதோ இல்லை பேரஸ்டமால் மட்டும் போட்டுருக்கிறதோ
1: கிடையாது.
0: இருக்கக்கூடாது.
1: ஓகே
0: ஃபீவர் டெஃபினட்டாக அவங்க வந்துடணும். செகண்ட் ஜாண்டிஸ்,
1: ஜாண்டிஸ்
0: ஜாண்டிஸ்க்கும் நம்ம வந்து ரெகுலராக வந்துடணும். தேர்டு வந்து பெயின் இருந்துச்சுனாலே அதை டாலரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் போதே அவங்க சீக்கிரம் வந்துடணும்.
1: ஓகே.
0: ஃபீவரு, காஃப், கோல்டு, பிரெத்லெஸ்னஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், பிரெத்லெஸ்னஸ் இதெல்லாம் வந்து அக்யூட் சைன்ஸு. இதெல்லாம் வார்னிங் சைன்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க சீக்கிரமாகவே வந்து டாக்டர் வந்து
1: ஸோ
0: பார்த்துருவோம்.
1: இதெல்லாமே வந்து அலார்மிங்
0: ஸ்பெஷலிஸ்ட்டை,
1: சைன்ஸ்.
0: அலார்மிங் சைன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துருவோம்.
1: ஓகே. இது இல்லாமல் வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கும், அண்ட் என்னென்னலாம் இவங்க வந்து டெய்லி லைஃப்பில் வந்து அவங்க ஃபாலோ அப் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல டாக்டர்?
0: இவங்க வந்து என்னென்னா சிக்கிள் செல் டிசீஸ் பேஷண்ட், இவங்க வந்து ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணியிருந்துருக்கணும்.
1: ஓகே.
0: நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு வேக்சினேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் அவங்க அதுக்கேற்ற இம்யூனிட்டி இருக்கும். பட் இவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக ப்ராப்பர் வேக்சினேஷன்ஸ் போட்டிருந்துருக்கணும். ரெகுலராக கொடுக்குற டேப்லெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராக்சூரியாஃபோலிக் ஆசிட்னா ரெகுலராக எடுத்திருக்கணும், ரெகுலராக செக்அப் பண்ணியிருக்கணும்.
1: ஓகே.
0: ப்ளஸ் வருஷத்துக்கு எத்தனை தடவை வாஸோக்ளூசிவ் க்ரைசிஸ் வந்திருக்கு, எத்தனை பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை ஜாண்டிஸ் வந்துருந்துருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி வச்சுருந்துருக்கணும்.
1: ஓகே.
0: ஃபோர்த்து, இதெல்லாம் இருக்கும்போது அப்போ சொல்லியிருக்க அட்வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது, ரெகுலராக வந்து டாக்டர் ஃபாலோ பண்ணுறது.
1: ஓகே.
0: ஸோ இதெல்லாம் இவங்க ரெகுலராக பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்கிள் செல் பேஷண்ட்ஸு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருப்பாங்க.
1: ஓகே ஓகே டாக்டர். நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம் சார்.
2: வணக்கம். ராஜலட்சுமி விருத்தமாம்பலம்.
1: எஸ் மா, உங்களோட கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
2: இப்போ டைஃபாய்டு, மலேரியா, அம்மை அப்படிங்கிற மாரி இப்போ நீங்கள் இந்த டிசீஸஸ் என்னமோ சொல்கிறீங்களே, அப்படின்னா அது என்ன வியாதியை சேர்ந்தது அது?
0: வணக்கம்மா, இது வந்து மரபணு, மரபணு நோய்மா. இது மரபணுவில் சின்ன மாற்றம், ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதுதான் மரபணுவில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும்போது அதுதான் வந்து இந்த சிக்கிள் செல் டிசீஸ்மா. அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையில தான் ஆரம்பிக்குது. அதுதான் நமக்கு கொஞ்சம் அடல்ட் ஏஜ் குரூப்ல தெரியும். அதுல அதுக்கப்புறம் ஜாண்டிஸோட சேர்ந்து இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராவா இந்த சிக்கிள் செல்ல பெயின் இருக்குமா, ஃபுல் பெயின் இருந்துகிட்டே இருக்கும்.
2: எனக்கு மறுபடியும் என்னன்னா, இப்ப புற்றுநோயின்னு சொல்றோம், டிபிங்கிறோம், அத மாதிரி இது என்ன செய்யறோம், அது வந்து நம்ம கியூர் பண்ணிடலாமா ஆரம்பத்துலவே தெரிஞ்சா?
0: இல்லைம்மா, இது ஆரம்பத்திலே தெரிஞ்சதுன்னா அது என்ன மாதிரி வெளிப்பாடுகள் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து புற்றுநோய் மாதிரிலாம் இல்லை, இது வந்து மரபணு நோய். இது வந்து மரபணு, ஜெனட்டிக் நோய். அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து குழந்தைங்களுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி மரபணு நோய். இது கேன்சர் வெரைட்டியில் வராது. அந்த கேன்சர்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு.
2: ஆமாம், நன்றி.
1: எஸ் நீங்களுமே உங்களுக்கான கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 2986-0038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். இன்று 5:02 வானவெளியிலே சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். எஸ் டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். ஹலோ
1: ஹலோ வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: டாக்டர் கிட்ட பேசலாம்.
0: சொல்லுங்க சார்.
3: சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து குடும்ப ரீதியா அப்படியே போய் ஜீன் சார் ஜீனா வருமா சார்? அது
0: ஹார்ட் அட்டாக்ங்களா?
3: இல்ல சார், என்ன சமீபத்துல வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி எங்க தங்கி வந்து இறந்துட்டாங்க. ஆபரேஷன் பண்ணி அஞ்சு பண்ணி மறதா இறந்துட்டாங்க.

0: ஓகே சார்.
1: இன்னொருத்தர் ஒரு 4 வருஷம் முன்னாடி பண்ணி போய் சமீபத்தில் இருந்துட்டாரு.
0: ஓகே சார்.
1: தம்பிக்கு அட்டாக் வந்து ஒரு 15 நாளில் உறுதியாக இருந்துட்டாரு. எப்படி குடும்ப ரீதியாக வருங்களா?
0: ஹார்ட் அட்டாக்ல அப்படி தானே சார்? ஹார்ட் அட்டாக் தானே கேட்குறீங்க?
1: ஆமாம் சார்.
0: சார், ஹார்ட் அட்டாக் விஷயம் வந்து நமக்கு எனக்கு நீங்கள் பெட்டர் வந்து இதை வந்து கார்டியாலஜி டாக்டர்கிட்ட கேட்குறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பட் ஹார்ட் அட்டாக் வந்து எந்த வயசில் வேணால் வரலாம். இப்போது சமீப காலத்தில் நாங்கள் எங்கள் ஏஜ்லேயும் பார்க்குறோம்.
2: லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கூட வருது.
0: ஆமாம் சார், யங்ஸ்டர்ஸ்லேயும் பார்க்குறோம். பட் அதுக்காக எல்லாருக்கும் மரபணு ப்ராப்ளம் அந்த மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ இருக்கிறதுல ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் ஏர்லி ஏஜில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் ஈஸியாகவே வருது.
2: ஸோ
0: அரௌண்ட் 20 to 30 இயர்ஸ்லேயே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். முன்ன மாதிரி வந்து 40, 50, 60 அப்படி பார்க்க

0: நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். முன்ன மாதிரி வந்து 40 50ல 60ல அப்படி பார்க்கறது இல்லை, 20 to 30லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறோம்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார், வணக்கம். டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: அரியலூர் மாவட்டம் உதயணத்தம் சுப்பிரமணியம்.
0: வணக்கம் சார்.
2: சுகர் ஏறி ஒரு 5 விரல எடுத்தாச்சு.
0: சரிங்க சார்.
2: இதுக்கு மேல சுகர் சம்பந்தமா எனக்கு ஏதாவது தொந்தரவு வருமா?
0: அதுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க சார்? இன்சுலின் ஏதாச்சும் போட்டுருக்காங்க?
2: மெடிசன் கொடுத்துருக்காங்க, அதில் படிக்க தெரியாது. மாத்திரை கொடுத்துருக்காங்க, ஒரு 4-5 வகையான மாத்திரையை கொடுத்துருக்காங்க
0: சார். ரெகுலராக சுகர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்த எந்த ப்ராப்ளமும் வராது. ரெகுலராக சுகர் செக் பண்ணோம், இன்சுலின் போடணும். ஆமாம் சார், ரெகுலராக இன்சுலின் போட்டு சுகர் செக் பண்ணி கரெக்டான முறையில் போட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராது.
1: ஓகே. எஸ் டாக்டர், ஸோ நம்ம வந்து சிக்கல் செல் டிசீஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக் அதை பற்றிலாம் கேட்டுட்ருக்காங்க. எஸ் டாக்டர், நம்ம இதை பற்றி பேசிகிட்ருக்கும் போது திருமணத்துக்கு முன்னாடியே சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணுறது மூலியமாக இதை தவிர்க்கலாமா? அது முக்கியமாக மேண்டேட்ரியா?
0: ஆமாம், இப்போ வந்து என்னென்னா நேஷ்னல் சிக்கல் செல் எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஆல் ஓவர் த இந்தியா வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் சிக்கல் செல் அனிமியா எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு. 2047 நம்ம டார்கெட் வந்து சிக்கல் செல்லை வந்து சோஷியல் பேர்டன்லேருந்து ரெடியூஸ் பண்ணணுன்றது தான். ஸோ இதுக்கு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா, டார்கெட் பாப்புலேஷன் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி, அந்த ட்ரைபல் பிளாக்ஸ் இந்த ஏரியாஸில் தான் காமன். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடுனா நீலகிரிஸ், குன்னூர், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டார்கெட் பாப்புலேஷன் சில பாப்புலேஷனை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து யார் யாருக்கெல்லாம் சிக்கல் செல் டிசீஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் சிக்கல் செல் ட்ரெயிட் இருக்குது, அதுலேருந்து ஃபேமிலியில் ஃபுல் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம செக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக எதுக்கு முக்கியம் அப்படின்னா, மாஸ் ஸ்க்ரீனிங்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஃபர்தராக அங்கே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுலேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகாமல் என்னென்னலாம் மாற்ற வழிகளோ அதை நம்ம செய்யலாம். அங்கேயே நம்ம பார்த்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணி ப்ரெக்னென்சி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம செக் பண்ணி, ஸோ அதுலேருந்து ஃபீட்டஸ்க்கும் செக் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஃபீட்டஸ்க்கும் இருக்குதா இந்த டிசீஸ்ன்றது செக் பண்ணிக்கலாம் இப்போ.
1: ஓகே.
0: ஸோ அது மாதிரி நம்ம யூனிவர்சலாக கவுன்சிலிங் பண்ணிடலாம், யூனிவர்சலாக ஸ்க்ரீனிங் பண்ணலாம், அப்புறம் கவுன்சிலிங் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து குறைஞ்சிருக்கா இல்லாட்டி இந்த ரேட் எப்படி இருக்குது டாக்டர்?
0: ஸோ இன்னும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 2023 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
1: ஓகே.
0: ஸோ இன்னுமே வந்து நம்ம இந்தியா வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கா இருந்தாலும் நம்ம வந்து செகண்டில் தான் இருக்கிறோம். ப்ரிடாமினாக நமக்கு சிக்கல் செல் பேர்டன் நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு அதிகமாக தான் இருக்குது.
1: ஓகே ஓகே.
0: இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
1: ஸோ வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுற மூலயமா இதை தவிர்க்கலாம் இல்லை டாக்டர்?
0: ஆமாம் கண்டிப்பாக.
1: ஒருவேளை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணாமல் நம்ம இப்போது மதரோட ஊம்லேயே வந்து நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்?
0: கண்டுபிடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதரும் சப்போஸ் கண்டுபிடி நம்ம பார்க்கவே இல்லை, பட் ஒன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம மதருக்கு ட்ரைட்டு ஃபாதருக்கும் ட்ரைட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஃபீட்டஸ், சப்போஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம ஃபீட்டஸில் கோரியோ ஃப்ளூயிட் சாம்பிளிங், கோரியானிக் ஃப்ளூயிட் சாம்பிளிங், ஆம்னாட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து சாம்பிளிங் பண்ணிவிட்டு அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
1: ஸோ அது மூலயமா வந்து நம்ம அப்போவே தடுக்க முடியுமா?
0: நம்ம தடுக்க முடியாது, இருக்கா இல்லைன்றத செக்
1: பண்ணிக்கலாம்.
0: ஸோ நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிலேருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லை, அந்த ப்ரெக்னென்சியில் சப்போஸ் இருந்துச்சுனாலும் நம்ம அர்லியாகவே சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போது பெயின் க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், அந்த மாதிரி சமயத்தில் எப்படி அதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் டாக்டர்?
0: இல்லை டெஃபினட்டாக பெயின் க்ரைசிஸ்ன்னு வரும்போது அவங்க பெட்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு சென்டரில் இருக்கணும், ஒரு டெர்ஷியரி கேர் சென்டரில் அண்டர் ப்ராப்பர் சூப்பர்விஷனில் இருக்கணும். ஏன்னா ஒரு பெயின் க்ரைசிஸ்ன்னு வந்துச்சுன்னா அதோட ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, டீஹைட்ரேஷன் வந்திருக்கா, இல்லை அசிடோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கான்றதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, ப்ளஸ் இந்த வாஸ்கலர் க்ரைசிஸ்க்கு பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பராக க்யூர் ஆகும். ப்ளஸ் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வாஸ்கலர் க்ரைசிஸ் வராமலும் நம்ம பார்த்துக்கணும்.
1: ஓகே.
0: ஸோ அதுக்கு ப்ராப்பராக ஹைட்ராக்ஸ்யூரியா டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஃபோலிக் ஆசிடை போடுறது, வேக்சினேஷன்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ எப்போ பெயின் க்ரைசிஸ் குறையுதோ அப்போ தான் அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும்.
1: ஓகே டாக்டர். எஸ், எஸ் தொடர்ந்து பேசலாம். நீங்களுமே உங்களோட கேள்விகளை கேட்க

பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2986-00-38 அல்லது 2985-55-54 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் குரலில் வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மானி செயல் கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான் மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல். இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன்.
1: நேரம் 3:35 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். இன்று மாலை 5:02 வானவெளியிலே சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். எஸ் டாக்டர், இப்போ நம்ம வந்து நம்ம சிக்கல் செல் டிசீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ட்ரெயிட் அண்ட் டிசீஸ் அப்படின்ட்டு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அது ரெண்டுத்துக்குமே என்ன விளக்கம் டாக்டர்?
2: ட்ரெயிட்டுங்கிறது என்னன்னா, ட்ரெயிட்டுங்கிறது அது அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கேரியர்ஸ் தான். ஸோ இவங்க யூஸ்வலாக ஏசிம்டமெட்டிக்காக தான் இருப்பாங்க. ரெண்டு ஜீன் இருக்குன்னா அந்த ஒரு ஜீனில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஜீன் நார்மலாக இருக்கும் இந்த ட்ரெயிட்ஸ்க்கு. ஸோ பெரிய லெவலில் அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. மிஞ்சி போனால் மைல்டாக ஒரு கிட்னியில் ஏதாவது இஷ்யூ இருக்கும், அதுவும் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸில் தான் இருக்கும், ஒரு 40-50 ரொம்ப மைல்டாக இருக்கலாம். இது ஒன்று தான் அவங்களுக்கு நம்ம வந்து சிக்கல் செல் ட்ரெயிட்டுக்கு நம்ம பார்த்துக்கணும். ட்ரெயிட்ல ரெண்டே விஷயம் தான், ஒன்று இந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ் வரலாம் ரொம்ப ஏஜில், செகண்ட் வந்து இவங்களுக்குலாம் முக்கியமான விஷயம் மேரேஜுக்கு முன்னாடி வந்து இவங்க ட்ரெயிட்டுங்கிறது தெரியணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக கவுன்சிலிங்லாம் பண்ண முடியும், ஜெனட்டிக் கவுன்சிலிங்கோ இல்லை ஃபர்தராக அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களும் ட்ரெயிட்டான்றத செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் ட்ரெயிட்டில் இருக்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள்.
1: ஓகே,
2: வேற டிசீஸுங்கிறவங்க தான் ஆக்சுவல் பேஷண்ட்ஸ்.
1: ஓகே,
2: அவங்க தான் வந்து ஒரு டாக்டரை தேடி வரதோ இல்லை நம்ம பெயின் இருந்துக்கிட்டே இருக்கிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்டமெட்டிக்காக இருக்கிறது வந்து எப்போவுமே சிக்கல் செல் டிசீஸ்டு பேஷண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு ரெண்டு ஜீனுமே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இவங்களாம் தான் நமக்கு எப்போவுமே பெயின் கிரைசிஸு, இந்த அனீமியா, ஜாண்டிஸு, இன்ஃபெக்ஷன்ஸு இந்த இதில் வந்து வருவாங்க. ரெகுலராக அவங்களுக்கு தான் மெடிக்கல் செக்கப்புக்கும் தேவைப்படும். இவங்களுக்கு தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, ஹைட்ராக்சூரியா டேப்லெட் போடுறது, எல்லாமே இவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லணும்.
1: ஓகே, ஸோ ஆக்சுவல் டார்கெட் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்கல் செல் டிசீஸ் இருக்கிறவங்க தான்.
2: ஆமாம், ட்ரெயிட்டும் வந்து ஒரு கம்யூனிட்டியில் ட்ரெயிட்டும் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங்க்கு உட்படுத்தப்படணும்.
1: ஓகே, ஆனால் வந்து அவங்க பெரும்பாலுமே வந்து அறிகுறி இல்லாதவங்க, ஏசிம்டமேட்டிக்காக
2: தான் இருப்பாங்க.
1: ஓகே, ஸ்க்ரீனிங் மூலமா மட்டும்தான் தெரியும்.
2: ஆமாம்,
1: ஓகே, இது பர்டிகுலர் ரீஜியனில் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல டாக்டர், அது எதனால? அவேர்னஸ் இல்லாத காரணத்தினாலையா இல்லை?
2: மெயின்லி வந்து அவேர்னஸ் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த அவேர்னஸ் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக அவங்களுக்கு அவேர்னஸாக யூனிவர்சல் ஸ்க்ரீனிங்காகவோ அவேர்னஸ் ப்ரோக்ராமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அவங்க இந்த டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்தராக அது எப்படி மேனேஜ் பண்ண முடியுன்றதை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்.
1: ஓகே, ஸோ நம்மளோட சொசைட்டியில் வந்து இந்த சிக்கல் செல் டிசீஸ்க்கான அவேர்னஸ் இருக்கா இல்லையா டாக்டர்?
2: நம்மளோட சொசைட்டியில் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி தான்.
1: ஓகே,
2: ஏன்னா நம்ம வந்து ஒரு சில டார்கெட் குரூப்ஸ், ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் நம்ம இதை பார்க்குறோம். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அவேர்னஸை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். மற்றபடி மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு இந்த சிக்கல் செல் டிசீஸை பற்றி அவேர்னஸ் கம்மி தான்.
1: ஓகே டாக்டர், ஸோ வந்து என்ன மாதிரியான ஸ்க்ரீனிங்லாம் ரொம்ப மஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்க்ரீனிங்ஸ்?
2: ஸ்க்ரீனிங் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம நார்மலாக நம்ம கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுப்போம், அதாவது ரத்த சோகைக்கு நம்ம எடுக்கிற மாதிரி சிபிசி டெஸ்ட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்கிறத நம்ம எடுப்போம். பட் இது வந்து ஸ்க்ரீனிங்கில் வராது. அவங்களுக்கு ஜென்ரலாக நம்ம பண்ணக்கூடியது ஹெச்பிஎல்சின்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் தான் நம்ம பண்ணுறோம்.
1: ஓகே,
2: ஸோ அதுதான் யூனிவர்சலாக ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அது சில டைம் பாயிண்ட் ஆஃப் கேர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கேர் அனாலிசிஸில் பண்ணுவோம். ஹெச்பிஎல்சி தான் நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய டெஸ்ட்.
1: ஓகே, ஸோ இதை தவிர வந்து அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த டெஸ்ட் நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பர்டிகுலர் நேம் இந்த மாதிரி
2: இதுதான் நம்ம ஹெச்பிஎல்சி தான் பர்டிகுலர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்.
1: ஓகே,
2: சிபிசி ப்ளஸ் வந்து நார்மலாக எடுக்கக்கூடிய ஹெச்பிஎல்சி டெஸ்ட், இதுதான் வந்து ஸ்க்ரீனிங்கு. டெஃபினட்டாக ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாருமே பண்ணணும்.
1: ஓகே,
2: அந்த இதில் இருக்கும்போது பண்ணணும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் டெஸ்ட் தான், அது வந்து ரொம்ப பயந்து அது பண்ணாமல் இருக்கிறது வந்து இது இல்லை. எல்லாருமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட்

0: ஓகே, ஸோ இது மூலியமாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இதை
1: செக் பண்ணிக்கலாம்,
0: தவிர்க்கலாம். ஓகே டாக்டர், ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ். அதில் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கல டாக்டர், அது வந்து கண்டிப்பாக எந்த சமயத்தில் அது மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம்?
1: ஆமாம், சிக்கிள் செல் அனிமியா, ஆக்சுவலாக இது வந்து சிக்கிள் செல் அனிமியா தான் ப்ரிடாமினாக சிம்டம் வந்து அனிமியாவாக தான் இருக்கும்.
0: ஸோ
1: ஹீமோக்ளோபின் வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு சிக்கிள் ஷேப்டு ஆர்பிசிஸ் இருக்கும்போது, அது வந்து ஸ்பீனுக்கு போகும்போதோ இல்லைன்னா வந்து வேற எங்கேயாச்சும் நம்ம ஒரு சர்க்குலேஷனில் இருக்கும் போதோ சீக்கிரம் அடிபட்டு அழிஞ்சு நம்ம அனிமியாவை ஏற்படலாம், ஹீமோக்ளோபின் கம்மியாயிடலாம்.
0: ஓகே,
1: ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு மேக்ஸிமம் நம்ம டார்கெட் வந்து ஹீமோக்ளோபின் 7 வச்சுக்கலாம். 7 கீழே போச்சுன்னா நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 7 இருக்குது ஆனால் பயங்கர பெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கிள் செல் பேர்டனை குறைக்கிறதுக்கு நம்ம ஹீமோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணலாம்.
0: ஓகே,
1: ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம ரெகுலராக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ்க்கு தேவைப்படும்.
0: ஓகே,
1: ஸோ இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணால் தான் பெயின் கொஞ்சம் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்.
0: ஓகே டாக்டர், நம்ம ஒரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜெய் இஸ்மாயில் பேசுறேன் மேடம்.
0: எஸ் சார், நீங்க சொல்லுங்க சார், கிட்ட பேசலாம்
2: சார். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
0: சார் உங்களோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்றீங்களா? அவருக்கு சரியா கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம்ல டாக்டர், ஸோ என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து அது பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: ஆ, ஸோ இப்போது கரண்ட்டாக ட்ரீட்மெண்ட்டுங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நார்மலாக வந்து ஹைட்ராக்சி யூரியா டேப்லெட்லேருந்து டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் இருக்குது. ஜீன் தெரப்பின்னு இன்னொன்று இருக்குது, அது வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரையலில் மட்டும்தான் இருக்குது. அது இன்னும் சோஷியலைஸ் ஆகி இன்னும் நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் வரலை. அண்டர் ஒன்லி ட்ரையல்ஸில் மட்டும்தான் இருக்குது, அங்கங்கே ஏதாச்சும் ஒரு பெரிய சென்டரில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் அலோஜெனிக் ஸ்டெம்செல் டிரான்ஸ்பிளான்ட் இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லைக் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் பண்ணுறோம், சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறோம். ஸோ அதில் வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு போகக்கூடியது, சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சில பேஷண்ட்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நம்ம பண்ணுறோம், எல்லாருக்கும் பண்ணுறது கிடையாது.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம்.
3: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: இப்போ 2nd குழந்தை பிறந்தது சார்.
1: ஓகே சார்,
3: 15 முன்னாடி பிறந்திருக்கு, வெயிட் வந்து 2200 இருக்கு.
1: ஓகே சார்,
3: குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்காது இல்லை சார்?
1: இல்லை சார், இப்போ அவங்க எங்கே இருக்காங்க சார்? ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா?
3: இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல சார், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க.
1: ஓகே, பிறந்து 3 தான் ஆகுதா?
3: ஆமாம் சார்.
1: ஓகே ஓகே, இப்போ தாய்ப்பாலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா?
3: ஆ, அதான் இல்லை சார்,
1: தாய்ப்பால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா குழந்தை?
3: ஆரம்பிச்சேன்.
1: ஓகே சார், ஓகே, அப்போ ப்ராப்ளம் இருக்காது சார்?
3: ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கா?
1: ஆமாம்,
3: ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க, 6 போது தான் பண்ணுவாங்க, 15 முன்னாடி பிறந்துருச்சு அப்படின்ட்டாங்க.
1: ஓகே ஓகே ஓகே, இப்போ தாய்ப்பால்லாம் எடுக்க ஆரம்பிச்சு ஓரளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது சார்?
3: ஓகே ஓகே, தேங்க்யூ சார.
0: எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த காலர்.
4: ஹலோ.
1: ஹலோ சார், சொல்லுங்க சார்.
4: சார் வணக்கம் சார், நான் விஸ்வநாதன் பேசுகிறேன், குடியாத்தம் வில்லு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து.
1: சொல்லுங்க சார்.
4: இந்த சிக்கல் செல் அனிமியா அப்படின்னா ஒரு என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு நான் சின்ன பிலோ 7 வந்தது, அவங்க திடீர்னு பிளட் டிரான்ஸ்மிஷனும் பண்ணாங்க, ஒரு 3 மானிட்டர் பண்ணாங்க, 9.5 வரைக்கும் வருது, மறுபடியும் குறையுது சார். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா, இல்லை மறுபடியும் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகலாமா?
1: சார், இவங்களுக்கு அவங்க சிக்கிள் செல் டிசீஸ்டு பேஷண்ட் அப்படி தானே சார் அவங்க ரெகுலராக வந்து
4: டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்க சார். என்ன ஹீமோக்ளோபின் குறையுது குறையுதுன்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாலும் அவங்க முழுமையாக அதை சொல்ல மாட்டேறாங்க என்னன்னு சொல்லிட்டு. திரும்ப நீங்கள் ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் பாருங்கள், ஹீமோக்ளோபின் கன்டினியூ பண்ணுங்க, சப்ளிமெண்ட்ரி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபர்தராக அவங்க என்ன மாதிரியான அது டிசீஸ்

0: சொல்லவே மாட்டாங்க அவங்க. ஏஜ் அரௌண்ட் 60-62 இருக்கும் அந்த மெலடிக்கு.
1: ஓகே 62 இருக்கும்னு சொல்றீங்க. ஓகே
0: ஆமா சார், ஆமா
1: சார். அவங்க HPLC டெஸ்ட்லாம்
0: சொல்றீங்களா சார்? என்ன பெயின் தெரிஞ்சிக்கலாமா? பெயினா பாடி ஃபுல்லா பெயின் இருக்குமா இல்ல என்ன மாதிரி? என்ன
1: ஆமா சார், யூசுவலா வந்து அந்த வாசோக்ளூசிவ் பிரஷர் தாங்க முடியாத கை கால் குடைச்சல், கை கால் வலி இப்படி தான் சார் இருக்கும்.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் சார், கரெக்ட் சார். இது எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? இது சிக்கிள் செல் அனிமியா தானா இல்ல ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் மட்டும் தான் சொல்ல முடியுமா?
1: ஆமா சார், இப்போ உங்க பிரிடாமினா அனிமியா தான் இருக்காங்க அப்படி தான சார்? ஹீமோகுளோபின் தான் கம்மியா இருக்கு, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அது கூட சேர்ந்து ஜாண்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது?
0: ஜாண்டிஸ் அந்த மாதிரி தெரியல சார், ஆனா அவங்க திடீர்னு இந்த மாதிரி ரொம்ப சோர்வாயிடுறாங்க. எப்ப பார்த்தாலுமே பெட் ரெஸ்ட் தான், ஏகப்பட்ட மாத்திரை சாப்பிட்டுருங்க, பிபி மாத்திரை சாப்பிடுறாங்க, சுகர் மாத்திரை சாப்பிடுறாங்க, அதோட இதையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்காங்க. ஃபோலிக் ஆசிட் அது
1: ஹைட்ராக்சூரியாவும் போட்டுட்டு இருக்காங்க.
0: நீங்க
1: சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பாக்கும்போது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ல பாக்கும்போது டெஃபினட்டா ஒரு 50% மேல தான் இருக்கும் சார். ஏன்னா ட்ரைட்டுக்குலாம் லெஸ் தென் 50 இருக்கும். இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா 50% மேலேயே இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க ரெகுலரா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுது அப்படின்னா ப்ராப்பரா வந்து ஒரு குவாட்டனரி கேர், அதாவது வந்து ப்ராப்பரா பிளட் பேங்க்ல எல்லா ஆன்டிபாடிஸும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் சார்.
0: ஸோ
1: இவங்க இந்த மாதிரி இருக்க சிக்கிள் செல் பேஷன்ஸ்க்கு நம்ம எங்கேயாச்சும் நார்மலா ஏதாச்சும் ஒரு சின்ன பிளட் பேங்க்ல இருந்து பிளட் போட்டோம் டக்குன்னு ஆன்டிபாடிஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ இவங்க வந்து ப்ராப்பரா ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு டெர்ஷியரி டு குவாட்டனரி கேர் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு எந்த ஆன்டிபாடிஸும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளட் பேக் கொடுத்தாதான் ஸோ அந்த ஹீமோகுளோபின் மெயின்டைன் ஆகும் சார்.
0: நல்லது சார், நல்லது சார். தேங்க்யூ வெரி மச் சார்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
2: எஸ் சார், நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து சிலது வந்து இன்னும் டெஸ்ட் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எதெல்லாமே வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் சார்?
1: ஸோ இப்போ வந்து போன் மரோ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டு அந்த டிரான்ஸ்பிளான்ட்டு இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம்.
2: ஓகே.
1: ஸோ அதில் அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் மாதிரி க்யூருக்கு. ஸோ அதை தாண்டி போச்சுனா தான் ஜீன் தெரப்பிலாம் நம்ம செக் பண்ணிட்டு.
2: ஓகே.
1: ஸோ இப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் தமிழ்நாட்டிலையும் சில பேஷண்ட்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கூட பண்ணுறோம்.
2: ஓகே டாக்டர். ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு நார்மலாக இப்போ சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து அவங்கள எப்படிலாம் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? ஸோ டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா, ஃபுட் அந்த மாதிரி?
1: ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்க டிசீஸோட அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு இது சிக்கிள் செல் டிசீஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாசோக்ளூசிவ் க்ரைசிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. அவங்களுக்கு இது இது ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்க்கு இது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத நம்ம அவங்களுக்கு முன்னாடியே டீச் பண்ணிடணும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி கோல்டு வார்ம் கிளைமேட், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட்டு இதை வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம். ப்ளஸ் அவங்க ப்ராப்பராக ஹைட்ராக்சூரியா போட்டுட்ருக்க பேஷண்ட்டாக இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் சிக்கிள் செல் டிசீஸ் எல்லாமே ஹைட்ராக்சூரியாவில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஹைட்ராக்சூரியா டேப்லெட்டை வந்து டோசேஜ் கரெக்டாக எடுத்துகிட்ருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க முன்னாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ முன்னாடி ஆரம்பிக்கும் போது கம்மி டோஸில் ஆரம்பிச்சிருக்கலாம், அவங்க அதையே போட்டுட்டு திரும்ப திரும்ப பெயின் சொல்லி வருவாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்ராக்சூரியா டோஸை அட்ஜஸ்ட் அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து வேக்சினேஷன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஒவ்வொரு இயர்லி வந்து இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், நியூமோகாக்கல் வேக்சின்ஸு, 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து வேக்சினேஷன் பூஸ்டர் போடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்துடணும். சப்ளிமெண்ட்ஸும் நம்ம ஃபோலிக் ஆசிட் கொடுத்துடணும்.
2: ஓகே.
1: ஹைட்ரேஷன்ஸை வந்து அப் டு மார்க் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் உடனே டாக்டர் வந்து ஹெமட்டாலஜி வந்து பார்க்குற மாதிரி நம்ம ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிடணும்.
2: ஓகே டாக்டர். இப்போ நார்மலாக வந்து ஒரு நார்மல் பர்சனே வந்து லைக் பிளட் கவுண்ட்டு எல்லாமே வந்து ரெகுலர் பாடி செக்அப் பண்ணுவாங்களே, ஸோ அது மாதிரி இவங்களுக்குமே வந்து நெசசரியா லைக் என்ன டியூரேஷனில் வந்து அவங்க வந்து செக்அப் வரணும் டாக்டர்?
1: டெஃபினட்டாக இந்த மாதிரி முன்னாடி சொன்ன அலார்மிங் சிக்னல்ஸ் எது இருந்தாலும் உடனே வந்துடணும். ஸோ இவங்க ஹைட்ராக்சூரியா டேப்லெட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்லி ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும், அப்புறம் 3 மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி. நம்ம யூஸ்வலாக இவங்கெல்லாம் 3 மந்த்லி ஒன்ஸ் நல்லா இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த் 3 மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம பார்க்க சொல்லிடுவோம்.
2: ஓகே டாக்டர்.
1: அதுவும் ரெகுலராக பிளட் டெஸ்ட்டும் பண்ணிடுவோம். ஹீமோகுளோபின் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா, க்ரானிக்காக சில பேஷண்ட் பெயின் இருக்கும் அதுக்கேற்ற பெயின் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்.
2: ஓகே.
1: ஸோ இதுதான்.

0: நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பிளானாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். ஸோ வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது. ஸோ
0: ஆமாம், டெஃபினட்டாக நார்மலாக என்ன லைஃப் ஸ்டைல், இப்போ ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிறது, நார்மல் அயன் டயட் எடுத்துக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோமோ அதை தான் இவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்குது.
1: ஓகே. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து
0: ஆமாம் ஜென்ரலாக வந்து குறைச்சிக்கிறது நல்லது. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்ல முடியாது, குறைச்சிக்கிறது நல்லது.
1: ஸோ
0: அதுக்கு நம்ம அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹைட்ரேஷன் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அவங்க சிக்கில் செல் டிசீஸ் பேஷண்ட்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும்.
1: ஓகே, ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் வந்து லைக் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கல்ல டாக்டர், ஸோ அனீமியாங்கிற சமயத்தில் வந்து அவங்க லைக் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது கண்டிப்பாக பண்ணணுமா, இல்லாட்டி அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு, அதாவது சிக்கில் செல் அனிமியாக இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க?
0: இல்லை, டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்ம அது வந்து ஸ்பெசிஃபிக்கான குரூப் பாப்புலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுறோம். ஆமாம், அது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை வாஸ்குலர், அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா இருக்குது, அது இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான்
1: டிரான்ஸ்பிளான்ட்.
0: பட் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்தியாவில் அந்தளவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் இருக்காது. ஏன்னா நம்மளோட வெரைட்டி ஆஃப் பாப்புலேஷன், வெரைட்டி ஆஃப் சிக்கில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். வேற ஆஃப்ரிக்காவில் அது டோட்டலி சேஞ்ச்.
1: ஓகே,
0: ஆஃப்ரிக்காவில் இருக்க பேஷண்ட் தான் அதிகமாக டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். பட் இந்தியன் பேஷண்ட்டுக்கு அந்தளவுக்கு பர்டன் இல்லை. அது பட் ஆனால் டெஃபினட்டாக ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ்க்கு தேவைப்படும்.
1: ஓகே,
0: தேவைப்படும். ஸோ இப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படும். தவிர பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ரெகுலராக எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து நம்ம பார்த்து எல்லா சிக்கல் செல் பேஷண்ட்ஸ்க்கும் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அது டெஃபினட்டாக ஒரு டெர்ஷரி கேர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் சில நம்ம ராஜீவ்காந்தி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளட் பேங்க் வச்சுக்கிட்டு அவங்க சிக்கல் செல் பேஷண்ட்டுன்னு அவங்க பிளட் பேங்க்கு தெரிவிச்சுட்டு அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ்லாம் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த சிக்கல் செல்லாம் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து சில ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடக்ஷன் இருக்கும்.
1: ஓகே,
0: ஸோ இது தெரியாமல் நம்ம வந்து நார்மலாக பிளட் கொடுத்துட்டோம் அப்படின்னா,
1: ஓகே,
0: அப்போது அந்த அனிமியா வந்து சிவியராக இன்னும் எக்ஸாஜரேட் ஆகும். ஸோ இதனால் வந்து ப்ராப்பராக நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம இவங்களுக்குலாம் பிளட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிக்கல் செல் பேஷண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல டெர்ஷரி கேர் வந்து பிளட் எடுத்துக்கிறது நல்லது.
1: கரெக்ட். லைக் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கும் போது முன்னாடியே டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம
0: பண்ணணும். நம்ம தெரியாம நம்ம இதே சப்போஸ் வெளியே எங்கேயாச்சும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அனிமியா வரதான் செய்யும். ஏன்னா அந்த பிளட் நம்ம ஏற்றுற பிளட்டே ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால அதை அழிச்சிடும்.
1: எஸ் டாக்டர். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து காமனாக லைக் ஒரு அவேர்னஸாக நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் இந்த மாதிரி டிசீஸ் வந்த பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க
0: டாக்டர்? சிக்கில் செல் டிசீஸ் பேஷண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா, இப்போ இருக்க கரண்ட் ஏரா இந்த 2026 டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ண முடியும்.
1: ஓகே,
0: ஈவன் சில பேஷண்ட்ஸ் க்யூரும் பண்ண முடியும். பட் அந்த லெவலுக்கு போக வேணால் நார்மலாக இருக்க பேஷண்ட்ஸை நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து சாத்தியமும் இருக்குது. பட் அதுக்கு அவங்க நல்ல நார்மலாக ஒரு ஹெமட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்கக்கிட்டேருந்து அட்வைஸ் வாங்கிட்டு ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருந்து ரெகுலர் டேப்லெட்ஸ் எடுத்தாலே போதும்.
1: ஸோ
0: இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ணலாம். ப்ளஸ் எப்பப்பெல்லாம் வந்துடணும், டாக்டர் வந்து பார்த்துடணும் அப்படின்றது ஒரு செக்லிஸ்ட்டும் அவங்க வச்சுக்கணும். அது இருந்தாலே நம்ம நல்ல லைஃப்பை மெயின்டைன் பண்ணலாம். இவங்கெல்லாம் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலில் வாழக்கூடிய மக்கள் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல்.
1: ஓகே, ஸோ அவேர்னஸ்னால் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் டாக்டர்?
0: அவேர்னஸ் வந்து என்னென்னா, இந்த மாதிரி இருக்க சில பாக்கெட்ஸ் ஆஃப் ஏரியாஸை மட்டும் நம்ம யூனிவர்சலாக ஸ்க்ரீன் பண்ணிடணும்.
1: ஓகே,
0: யூனிவர்சலாக ஸ்க்ரீன் பண்ணி ட்ரெய்ட்டுக்கு முன்னாடியே சொல்லாமல் ட்ரெய்ட்டுக்கு நம்ம தனியாக அவேர்னஸ் கொடுக்கணும். சிக்கல் செல் டிசீஸ்க்கு நம்ம தனியாக அவேர்னஸ் கொடுக்கணும். ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுத்துடணும். ஸோ அவங்க மேரேஜ்னா அவங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற கவுன்சிலிங் கொடுக்கணும். ப்ளஸ் அவங்க சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கலாம், ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதுக்கு தனி கவுன்சிலிங் கொடுத்துடணும். சப்போஸ் நார்மலாக சின்ன பசங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேக்சினேஷன்ஸ் போடுறதோ இல்லை டேப்லெட்ஸ் அர்லியாகவே இனிஷியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துக்கணும். வேற அடல்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க ரெகுலராக கிட்னியை மானிட்டரிங் பண்ணுறது ட்ரெய்ட்டுக்குன்னா. ஸோ டிசீஸுக்குனா அதுக்கேற்ற நம்ம தனியாக கவுன்சிலிங்கை ப்ரொவைட் பண்ணிக்கணும்.
1: ஸோ ரெண்டு ட்ரெய்ட் சேரும்போது தான் வந்து இந்த சிக்கல் செல் டிசீஸ்
0: வந்து,
1: ஒருத்தவங்களுக்கு ட்ரெய்ட் இருந்தால் இன்னொருத்தவங்க நார்மலாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம்.
0: ஆனால் அதுலேயுமே வந்து அடுத்த வர ஜென்ரேஷன் ட்ரெய்ட்டாக இருக்க வாய்ப்பு
1: இருக்கு. ஸோ நம்மளோட பர்சனல் ஹிஸ்ட்ரியுமே நம்ம பார்க்கணும்.
0: ஆமாம், டெஃபினட்டாக.
1: ஸோ ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக பார்க்குறது மூலியமாக கூட இது வருது.
0: வரலாம்.
1: ஓகே டாக்டர். ஸோ ஸ்க்ரீனிங் வந்து

0: பிஃபோர் மேரேஜ் மஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ரெக்னன்சி டைம்லையும்
1: மஸ்ட்.
0: ஓகே டாக்டர். ஸோ நியூ பார்ன் பேபிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்க்கறது மூலயமா ரெகுலர் ஃபாலோ அப் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும்ல டாக்டர்.
1: ஆமாம்.
0: ஓகே டாக்டர். ஸோ நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி டாக்டர்
1: நிகழ்ச்சியில்
0: பங்கேற்றதுக்கு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்களுமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காதலன் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் உதித் நாராயணன் பல்லவி பாடிய பாடல், வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே இயலாமே சமதுளு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேங்கப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:03 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா தான். எல்லாருமே இந்த ஒரு மணி நேரம் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னா தெரியாதுங்க. இந்த ஒரு மணி நேரம் எல்லாருமே ஜாலியாக ஃபன்னாக எனர்ஜெட்டிக்காக தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபன்

பண்ணலாமா ஏத்த மாதிரி ஃபன்னியான கண்டென்ட் தான் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த படம்லாம் பார்த்தோம்னாலே சில்லறையை செதற விடுற மாதிரியான விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து மாசாக ஒரு டைலாக் சொல்வார்ல, அந்த பஞ்ச் டைலாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே நம்ம வந்து ஆஹா ஓஹோன்லாம் பார்த்த தருணங்கள்லாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரியான பஞ்ச் டைலாக்ஸை நான் ஒவ்வொரு இமோஷன்ஸ்லாம் உங்ககிட்ட நான் வந்து பேச சொல்லி சொல்வேன். உங்களோட உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அந்த நடிப்பு அரக்கனை வெளியில் கொண்டு வரணும், அதுதான் இன்றைக்கான கேம் ஷோனே வச்சுக்கலாம். எஸ் நவ ரசங்களையும் என்னால் பார்க்க முடியாது, ஆனால் உங்கள் குரல் மூலியமாக கேட்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் விளையாட விளையாட உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடல், ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். எஸ் வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சூசன் பாடிய பாடல் ஏஆர் ரஹ்மானோட இசையில் வந்து கேட்டினேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 4:11 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து அட்டகாசமான டாபிக் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விளையாடதான் போறோம். அதுக்கு முன்னாடி கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2986003 அல்லது 2952055554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க தாராளமா கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நிகழ்ச்சியில காலர் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். எஸ், வணக்கம். என்னங்க? ஓகே, வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க?
4: வணக்கம்மா.
3: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கங்கள், வணக்கங்கள் பத்வாதி அம்மா. தலைப்பு வந்து நான் ஆக்சுவலி சொல்லிருந்தேன், ஆனா சரியா புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்தே வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லிடலாமா? இல்ல, என்னன்னா அந்த டயலாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பஞ்ச் டயலாக் எல்லாம் வந்து வசனங்கள் எல்லாம் பேசுவாங்க இல்லையா ஹீரோஸ். சோ அது மாதிரி ஒரு மாசான டயலாக்க வந்து நான் சொல்லுவேனா, ஆனா நீங்களும் பதிலுக்கு வந்து அதை வந்து மாசா சொல்வீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் சொல்ற ஒரு உணர்ச்சியில, நான் சொல்ற ஒரு இமோஷன்ல தான் நீங்க சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு மாஸ் டயலாக்க வந்து உங்ககிட்ட நான் சொல்லுவேன், இதை நீங்க அழுதுகிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அழுதுகிட்டே அதை சொல்லணும். ஓகேயா? ஓகே, ரெடியா? ரெடியா இருக்கீங்க போலயே.
4: அப்படியெல்லாம்
3: சொல்லக்கூடாது. அது என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இத வந்து நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஓங்கி அடிச்சா ஒன்ற டன் வெயிட்ரா பாக்குறியா? எங்க சிரிப்ப காணோம்? சிரிப்ப தனியா சொல்றீங்க, டயலாக் தனியா சொல்றீங்களே. இல்ல, இதையே வந்து நீங்க இன்னும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம். ஜாலியா அப்படியே சிரிக்க வச்சுட்டு போயிடலாம் உங்களை. ஆமா, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இந்த டயலாக் சொல்லுங்க பாப்போம். அச்சோ, பாத்துட்டுதான் இருக்கோமே, சமயா பேசுறீங்க. அருமைமா, அருமைமா, சூப்பர் சூப்பர். நன்றிமா, நன்றி.

0: நன்றி.
1: நீ என்ன மாதிரி வித்தியாசமா கொண்டு வந்தாலுமே உன்னை வியக்க வைக்கிற மாதிரியான பதில்களை தான் நாங்க சொல்லுவோம் காவியா அப்படிங்கிற மாதிரி தான் காலர்ஸ் எல்லாருமே சூப்பரா சொல்லியிருக்காங்க. முத காலரே வந்து அட்டகாசமா பேசிட்டாங்க. சரி, இதே டயலாக்க வந்து வேற மாதிரி ஒரு இமோஷன்ல அடுத்த காலர் கிட்ட நம்ம கேட்டுடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? எஸ் கண்ணன் சார், கேட்டுலாமா? தலைப்பு தெரியுமான்னு தெரியல, இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். கேட்டீங்களா? சூப்பர். ஓகே, உங்களுக்கு முன்னாடி சொன்ன அதே டயலாக் தான், பட் வேற இமோஷன். டயலாக் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா பாக்குறியா அப்படின்ட்டு அப்படியே மாசா இருக்கு இல்லையா? இப்ப வந்து நீங்க இதை இப்படி சொல்ல போறீங்கன்னா சோகமா சொல்ல போறீங்க. ஆமா, அந்த சோகம் வந்து அந்த குரல்ல தெரியும். அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஆமா, ஆனா டயலாக மாத்திர கூடாது. இல்லையே, இது வந்து நீங்க ஹீரோவை விட அதிகமா இல்ல, நீங்க வந்து மாசா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து சோகமா கேட்டேன், உங்களதுல சோகத்தையே காணுமே. அழுகிறது இல்ல, சோகமா, கொஞ்சம் அமைதியா சோகமா. அந்த
2: ஓங்கி அடிச்சு
1: என்னோட குரல் எனக்கே கேட்குது. உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா நீங்களுமே பேசலாம். ஹலோ, அதாவது வந்து ரேடியோல நீங்க பேசுவீங்கன்னு பாத்தீங்கன்னா என் குரலையே எனக்கு போட்டு காமிக்கிறீங்க. சூப்பர். அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ சார், வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: ஓகே ஓகே சார், சூப்பர். ஆனா உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா நம்ம பேசலாம். ஹலோ, ஸோ என் கூட பேசணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: மாதவரம் செல்வராஜ்.
1: எஸ் செல்வராஜ் சார், உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா அப்படின்ட்டு சிங்கம் படத்துல சூர்யா வந்து மாசா சொல்வார்ல, அது வந்து நீங்க இப்ப அழுதுகிட்டே சொல்ல போறீங்க. ஐயோ, இவ்வளவு அழகா பேசுறீங்க, சூப்பர் சூப்பர். அப்படியே வந்து அந்த அதுலயே ஊறிட்டீங்களே, சொன்ன உடனே அப்படியே ஷிஃப்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, வேற லெவல். அருமை சார், பாராட்டுக்கள். நன்றி சார், நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சார், தலைப்பு கேட்டுட்டு இருந்தீங்களா?
5: கேட்டுமா.
1: அது முடிஞ்சிருச்சு, அது வந்து சொல்லியாச்சு ஒரு 4 காலர் கிட்ட. இப்போ உங்களுக்கு வந்து புது டயலாக் குடுக்கலனா எப்படி? ஓகே ஓகே. என்னன்னா வந்து நாயகன் படத்துல கமல் சார் சொல்வார் பாத்தீங்களா, அப்படி 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வந்து நீங்க எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே. அந்த பயம், அந்த பயம் தெரியணும். நன்றி. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம், சென்னை பிசுங்கல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
1: எஸ் வள்ளி மேம், உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா?
6: நானே சொல்லுவா?
1: நீங்களே எல்லாம் இல்ல, நான் சொல்லுவேன். ஆனா எந்த எமோஷன்ல சொல்லணும்ட்டு நான்

0: நான் தான் சொல்லுவேன். ஓகேயா? ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லை அப்படின்ட்டு நாயகன் படத்தில் கமல் சார் சொல்வார் இல்லையா, அதை நீங்கள் இப்போ கோபமாக சொல்ல போறீங்க. பயங்கர கோபமா இருக்கணும். நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்ல, அது வந்து இப்படி பயங்கர கோபமா இருக்கணும். அது
1: நாலு பேருக்கு நல்லதுன்னா
0: நீங்க ஒரு டயலாக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அத சொல்லியே ஆகணும்னு இருக்கீங்க, சொல்லிடுங்க. ஆமா, ஐயோ மாசாதாங்க இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி. எஸ், நீங்களுமே வந்து நிகழ்ச்சியில் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, டயல் பண்ணுங்க 298-6003-8 அல்லது 299-5205-54 அப்படிங்கிற எண்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: பார்வையா.
1: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 1444 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.

0: என்னைக்கு நீ
1: நேரம் 4:26 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் மக்களே, இன்னைக்கு 5:02 வானவெளியிலே சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, கேட்க தவறாதீர்கள். எஸ் நிறைய பேருக்கு வந்து நிறைய இப்போதான் புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். டயலாக்ஸ் எல்லாம் பேசணும், ஒவ்வொரு இமோஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு எல்லாருமே அட்டகாசமா பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர், சொல்லவே கூடாது. அடுத்த காலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: எஸ் மாலினி தேவிமா, தலைப்பு கேட்டீங்களா, பாத்துட்டு இருந்தீங்களா, கேட்டுட்டு இருந்தீங்களா ஷோ?
2: ஆ, கேட்டுட்டு தான் பாருங்க.
1: ஓகே ஓகே, சரி, உங்களுக்கான டயலாக் சொல்லிடலாமா?
2: ஆ சொல்லுங்க.
1: ஓகே, பாஷா படத்துல ரஜினி சொல்வார்ல, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே, அது வந்து மாசா சொல்வாரு. இப்ப வந்து நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, நல்லா சிரிச்சுக்கிட்டு கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். ஓகே,
2: என்ன
1: போதும். ஓகே, டயலாக்ல பாதி வந்து சிரிப்பு தான் இருக்கு, பட் இருந்தாலும் அருமையா நீங்க பண்ணிருக்கீங்க, சூப்பர்மா, நன்றி. வணக்கம்
3: மாலை. இனி வணக்கம்மா.
1: இனிய வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்மா.
1: எஸ் கோபாலன் சார், உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா?
3: கொடுங்கம்மா.
1: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு போக்கிரி படத்துல விஜய் சொல்வாரு.
3: சரி,
1: ஓகே, இத வந்து நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழுதுகிட்டே.
3: திருப்பி சொல்லுங்க. ஒரு வாட்டி
1: முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எனக்கே அழுக வந்துருச்சு, அந்த மாதிரி சமயா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நன்றி. பின்றாங்களே எல்லாருமே, பரவாயில்ல, அடுத்தது வந்து கொஞ்சம் டஃபா குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் மேடம். வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அடையாளப்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: எஸ் ஆசீர்வாதம் சார்.
4: என்ன
1: சார்?
4: சூப்பரா சொல்லுங்க மேடம்.
1: சூப்பரா, ஈஸியா, சமையாதான் சொல்ல போறோம். ஓகேயா? ஓகே. பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. ஓகேயா, இதுதான் டயலாக். இப்ப இந்த டயலாக வந்து நீங்க எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா.
4: பராசக்தி ஹீரோடா
1: சிரிக்க கூடாது, சோகமா சொல்லணும்.
4: நன்றி நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி சார், சூப்பரா ஆரம்பிச்சீங்க, ஆனா முடிச்சிருக்கலாம், பட்

0: நன்றி சார், நன்றி. ஸோ அவங்களுக்கே சிரிப்பு வருது. ஓகே, இருந்தாலுமே வந்து நல்லா அட்டம் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து தியோட குரலில் ஏஆர் ரமானோட இசையில். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பரம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: அடியெடுத்து வைத்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நேரம் 4:35 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம் மக்களே. இன்னைக்கு சாயங்காலம் 5:02 வானவெளியிலே சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, கேட்க தவறாதீர்கள். எஸ், நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். அதாவது மாசான டைலாக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருப்பேன், அது வந்து ஒவ்வொரு இமோஷன்ஸ் கேட்ட மாதிரி காலர்ஸ் எல்லாம் சூப்பரா அட்டகாசமா பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நத்தியவித்தனி தமிழேந்தி.
1: எஸ் தமிழேந்தி சார், உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்க போலே. ஓகே. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்ட்டு பில்லால வந்து அஜித் வந்து மாசா பேசியிருப்பார் இல்லையா? ஆமா. இப்ப நீங்க அதை வந்து எப்படி பேச போறீங்க அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பேசணும். அத
2: என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
1: அடடடடா, அப்படியே கப்பலை புடிச்சுக்கிட்டீங்களே கற்பூரம் மாதிரி. சூப்பர், அருமையா பேசுனீங்க சார். நன்றி சார், நன்றி. எப்படிலாம் யோசிச்சாலும் நீங்க வந்து கரெக்டா வந்து சூப்பரா பண்ணிடுறீங்களே, அது எப்படி அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க முடியல. நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: செந்தில் கண்ணன், பேரளம்.
1: எஸ் சார், உங்களுக்கான டயலாக் வந்து அதே தான், பட் இமோஷன் வேற. ஓகே, அந்த டயலாக் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. ஓகேயா? இதுதான் டயலாக். இது பிரபலமான டயலாக் தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா?
3: தெரியும் மேடம்.
1: ஓகே, இத வந்து நீங்க எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, பயந்துகிட்டே பயம் தெரியணும்.
3: என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும்
1: இது நீங்க பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நான் வந்து உங்களை பயமுறுத்த கூடாது. நீங்க வந்து பயந்துகிட்டே பயத்துல சொன்னா எப்படி இருக்கும்? உங்க கண்ணுல எனக்கு தெரியாது, உங்க குரல்ல எனக்கு தெரியணும். அந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம்.
3: என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும்
1: இது வந்து நான் வந்து பில்லாட்டுல அஜித் பேசுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து சூப்பரா ட்ரை பண்ணீங்க சார், நன்றி.
3: நன்றி.
1: வணக்கம். எஸ் கலா, ரெடியா இருக்கீங்களா? இப்பவே சிரிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சிரிக்கிறதே கொடுக்க மாட்டேன், அப்புறம் நீங்க ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. நான் வேற இமோஷன் தான் கொடுக்க போறேன். ஓகே சரி, அதே டயலாக் தான். என்னன்னா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. இத வந்து நீங்க அழுதுகிட்டே இப்ப எனக்கு வந்து சொல்லணும். அச்சோ, எனக்கு அழுக வராதே, என்ன பண்றது அப்படிங்கிறீங்களா? இது இது வேணாமா? ஓ, லாங்கா இருக்கா? ஓகே சரி, இப்போ கவுனமணி ஒண்ணு சொல்வார் இல்லையா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளின் நாள் அழகு ராஜா வேணுங்கிறது. அது வந்து ஜாலியான டைலாக், அத வந்து நீங்க வந்து இப்ப அழுதுட்டே சொல்லணும். இதுக்குதான் என்ன என்ன சொல்றீங்க? இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளின் நாள் அழகு ராஜா வேணுங்கிறது. ஐயோ சரி, ஓகே. ஆனா நீங்க என்ன இமோஷன் வேணா கூட நான் சிரிச்சுட்டேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கலக்கலன்னு சிரிக்கிறீங்க கலா அவர்களே. சூப்பர், இதே மாதிரி சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: தஞ்சை மாவட்டம் உப்பிலிப்பூங்கல இருந்து வாழ்வாரம் தையகலைஞர் ராமன் பேசுறேன்.
1: ஓகே சார், உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. அஜித்தோட டைலாக்.
4: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: என் வாழ்க்கையில ஒவ்வொரு

0: நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. ஏன்னா பக்கத்துல உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வந்து ஒரு பிரபலமான டயலாக்கு, ஸோ எல்லாருக்குமே வந்து ஈஸியா புரியும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்தேன். என்ன இப்படி யோசிக்கிறீங்க எல்லாருமே, சட்டு சட்டுன்னு சொல்லணும் இல்லையா?
1: அனுபவப்பட்டு அனுபவம் எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும்,
0: இது என்ன இமோஷன் எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படும் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சூப்பரா வந்து பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
2: நாங்க நல்லா இருக்கிறோம்.
0: ஓகே. ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா வேணுங்கிறது, அது ஜாலியா சொல்வார் அவரு. இப்ப வந்து நீங்க அத கோபமா சொல்லணும், பயங்கர கோபமா இருக்கணும்.
2: ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா இருக்கணும்னு சொல்றது,
0: இருக்கணும்னு சொல்றேன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டிருக்கீங்க. பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கோவமாக தான் பேசுனீங்க, சூப்பராக பேசுனீங்க, நன்றி. எஸ், எல்லாருமே வந்து என்ன இமோஷன் கொடுத்தாலுமே நாங்கள் வந்து அதில் வந்து தூள் கலப்புவோம் காவியா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் கூட தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2985003 8 அல்லது 2952055554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிங்கம் திரைப்படத்திலேருந்து தான் வந்துட்டே இருக்கு. விவேகாவோட வரிகளை தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில பாபா சேகல் பாடிய பாடல் கேட்டு நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

0: நேரம் 4:46 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் மக்களே, இன்னைக்கு மாலை 5:02 வானவெளியிலே சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, கேட்க தவறாதீர்கள். எஸ் மாஸ் டயலாக்ஸ் எல்லாம் கொடுப்பேன், ஒவ்வொரு இமோஷன்ஸ்ல வந்து எல்லாருமே பேசி காட்டுங்கன்னு சொன்னா எல்லாருமே அட்டகாசமா வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. வியக்க வைக்கிற மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. காலர்ஸ்னாலே அதிரடியா தான் வந்து ஆன்சர் பண்ணுவீங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தல, வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். ஹலோ, இணைப்புல தான் சார் இருக்கீங்க. வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம்ஐயும் அன்பு ஆர்ஜே காவியாயும் வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சிக்கலுங்க.
0: எஸ் சார், சூப்பரா வந்து இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஸோ உங்களோட டயலாக்குமே வந்து கொஞ்சம் 4 லைனுக்கு இருந்தா நீங்க சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, தலைப்பு கேட்டீங்க இல்லையா?
1: கேட்டேன், சொல்லுங்க.
0: ஓகே, என்ன டயலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி படத்துல வந்து ரஜினி சொல்வார் இல்லையா, நட்புன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, நண்பன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, சூர்யானா என்னன்னு தெரியுமா உனக்குன்னு அப்படியே உணர்ச்சி பூர்வமா வந்து மம்முட்டியை பார்த்து பேசுவார் இல்லையா?
1: ஆமா
0: ஆமா. இப்ப அந்த டயலாக் வந்து நீங்க ரொம்ப சாந்தமான மனநிலையில இருக்கிறனால உங்களுக்கு வந்து கோபமா இதை நீங்க ஆல்ரெடி கோபமா தான் பேசியிருப்பாரோ, ஓகே, சிரிக்கிற மாதிரி நீங்க பேசணும். அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இதை சொல்லணும் இந்த டயலாக்க.
1: நட்புனா என்னன்னு உனக்கு தெரியுமாடா, நண்பன்னா என்னன்னு தெரியுமா,
0: சூர்யானா என்னன்னு தெரியுமா? நான் கேக்கல, நீங்க சொல்லணும், சிரிச்சுக்கிட்டே சொல்லணும்.
1: சொல்லுங்க என்ன
0: இருக்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் சூப்பர். சூர்யானா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கறத வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம். சூர்யானா என்னன்னு தெரியுமா உனக்கு? வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே பத்மா, கேட்டலாமா? க்வெஸ்டின் இல்ல, டயலாக் கொடுத்துடலாமா? நட்புன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, நண்பன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, சூர்யானா என்னன்னு தெரியுமா உனக்குன்னு ரஜினி வந்து தளபதி படத்துல ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசியிருப்பாரு, கரெக்டா? இப்ப வந்து நீங்க அதை எப்படி பேச போறீங்கன்னா, அழுதுகிட்டே பேச போறீங்க.
2: தெரியுமா உனக்கு,
0: அடடா,
2: என்னன்னு தெரியுமா உனக்கு, சூர்யானா என்னன்னு தெரியும்.

0: ஆனா உண்மையிலேயே சொல்லவா, லைக் வந்து வின்னர் ஆஃப் திஸ் கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன். ஐயோ வேற லெவலா பேசுறீங்களே, சூப்பர்மா சூப்பர், ரொம்ப அருமையா பேசுறீங்க, நன்றிமா நன்றி. என்னப்பா பிறவிலேயே வந்து நடிகரா இருப்பீங்க போலயே, எல்லாருமே வந்து அவ்வளவு சூப்பரா பேசுறீங்க. ஓகே அடுத்த காலர் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்துலாம். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க?
1: நான் லிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். ஓகே உங்களுக்கான டயலாக் கொடுத்துடலாமா? ரஜினி ஒரு படத்துல சொல்வாரு, ஓகேயா சார், ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காலிங்கிற பயம் பொழைச்சுக்குவான் சார், கெட்ட பயம் சார் இந்த காலி. இந்த இது வந்து ஒரு பிரபலமான டயலாக் தான், கரெக்டா? காலிங்கிற பயம் பொழைச்சுக்குவான் சார், கெட்ட பயம் சார் இந்த காலி. ஓகேயா? ஓகே இத வந்து நீங்க எப்படின்னா பயந்துகிட்டே சொல்லணும். ஆமா, அதுல இருந்து அவர் மாசா சொல்லிருப்பாரு, நீங்க வந்து இத வந்து கொஞ்சம் பயந்துட்டே சொல்லணும்.
1: ரெண்டு கையும் காலும் போனா கூட இந்த காலி போயிச்சுக்குவான் சார்,
0: அடுத்த காலர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராம் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்க மேடம்.
0: ஓகே
2: ஆற பத்தின கேர லைன் ரெண்டு மூணு டைம் லைன் கட்சியும் கூட பேச முடியா போச்சு, வாய்ப்பு கிடைக்காது போச்சு.
0: பரவாயில்ல இப்ப கிடைச்சிருச்சு, சூப்பர்.
2: ஆரம்பத்துல பத்மா பேசுறது
0: அப்பல இருந்தா ஓகே பரவாயில்ல, கடைசியில நிறைவு பகுதிக்கு வந்தாலுமே வந்து உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? கோவத்துல பயங்கரமா பொங்கி எழுந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரா பேசுனீங்க சார், நன்றி சார், நன்றி
2: நன்றி மேடம்.
0: எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைவு காலரா யார் அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கு. அட்லாஸ் எப்படியோ உங்களுக்கு.
0: ஆமா ஆக்சுவலி நிறைவு காலர் நீங்க தான், சோ சூப்பர் ஃபைன்.
3: நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு சொன்னீங்களா, இந்த டயலாக் ட்ரை பண்றேன்.
0: ஓகே.
3: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செடுத்ததுடா.
0: அஜித்துக்கே டஃப் குடுக்கறீங்களே நீங்க.
3: அப்புறமா இன்னொரு டைலாக் சொன்னீங்கல்ல, இதுக்குதான் ஊருக்குள்ள ஆளின் ஆள் அழகு ராஜா வேணுங்கிறது.
0: அதாவது காவியா நீ குடுக்க தேவையில்ல, நானே பேசிட்டு போயிடுவேன், நானே ஒரு இமோஷன்ல பேசுவேன்னு சொல்லிட்டு. ஆனா மாசா பேசிட்டீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏதாவது என்கிட்ட வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க
0: மேம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ட்டு வடிவேல சொல்வார்ல, அத வந்து நீங்க வந்து அழுதுட்டு சொல்லணும்.
3: நிறைவு
0: பகுதிக்கு

வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து சூப்பராக அட்டகாசமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் ஜாலியாக நம்ம பேசலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்கியா அஜய் காவியா தான். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஐ திரைப்படத்திலிருந்து அனிருத்தோட குரல், கபிலன் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டிருக்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த இனிய மாலை பொழுதுல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரெயின்போ மேடை உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தாங்க. வானவெளியிலே, அது என்ன வானவெளியிலேன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்மளுடைய சென்னை வானொலி நிலையத்துக்கு 88வது ஆண்டு விழா. 88 ஆண்டுகள் கடந்து 89வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற இந்த ஸ்பெஷலான நாள்ல நம்ம ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் பண்ணலாம் எப்படி? சோ உங்க கூட பேசுறதுக்காக நான் உங்கள் வானவெளி தோழி வித்யா வந்திருக்கேன், என்னோடு
2: ராஜராஜேஸ்வரி.
1: சரி, பேச ஆரம்பிப்புமா ராஜி?
2: கண்டிப்பா வித்யா.
1: சரி, நம்மளுடைய ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
2: வரலாறு முக்கியம் அமைச்சரே.
1: கண்டிப்பா ராஜி. அப்போ 1938 ஆரம்பிச்சதுன்னு தெரியும், இன்னைக்குதான் பர்த்டேன்னு தெரியும். இப்ப நம்ம கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்ல இருக்கும், ஆனா இதுக்கு முன்ன எங்க ஆரம்பிச்சோம் தெரியுமா?
2: சென்னை எழும்பூர்ல இருக்க ஈஸ்ட் நூக் அப்படின்ற ஒரு பில்டிங் இருந்துச்சு, அங்கேதான் நம்மளுடைய ஒலிபரப்பு சேவை முதல் முதல் தொடங்குச்சு.
1: சரி, நம்மளுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ரேடியோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாமா?
2: கண்டிப்பா. இப்ப வந்து வானொலி வந்து அதோட தொடர்பு எப்படி வளர்ந்துச்சு, மெல்ல எப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. ஓகே, அந்த ரேடியோ வேவ் அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேட்டிங் ஒரு எலிமெண்டா இருந்தது. நிறைய பேர் வந்து இது எப்படி தொடர்பு ஆகுது அப்படின்னு சொல்லி அங்கங்க நிறைய பேர் வந்து இந்த ஆர்வம் உள்ள

0: எல்லாம் கிளப்ஸாக வச்சுருந்தாங்க. ஓகே, நிறைய ரேடியோ கிளப்ஸ்ன்னு இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நமக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்துட்டதுனால எல்லாமே சாதாரணமாக தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப கருவி இல்லாமல் ஒரு விதமான கம்யூனிகேஷன், நான் இங்கே அனுப்புறது உனக்கு கேட்குது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா?
1: அதுவும் ரேடியோ அந்த புதுசுலலாம் அந்த பொட்டிக்குள்ளே யாரோ உட்காந்து பேசுகிறாங்க, நிறைய பேர் கற்பனை பண்ணியிருப்பாங்கல்ல.
0: உண்மையா? இந்த மாதிரி ஒரு படமே வந்திருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து அந்த ரேடியோக்குள்ளதான் அவங்க இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை அழகாக எடுத்துருக்கும் செஞ்சுருப்பாங்க. நம்ம நாகேஷ் அவர்கள் வந்து அதை ரொம்ப நகைச்சுவையாகவும் பண்ணியிருப்பார், எனக்கு ரொம்ப விருப்பமான பாடலும் கூட. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மீண்டும் வரலாறுக்கு வரணும் அப்படின்னா, 1920களில் வந்து இந்தியாவில் ஒலிபரப்புத்துறை வந்து ஆரம்பமாச்சு. அதில் வந்து மெட்ராஸை பொறுத்த வரைக்கும், அப்போ வந்து நம்ம வந்து மெட்ராஸாக தான் இருந்தோம். ஸோ மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் 1924 மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முதல் முறையாக வானொலி ஒலிபரப்ப தொடங்குச்சு. இதுதான் தென்னிந்தியாவோட ஒலிபரப்புக்கு விதையாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாநகராட்சி இந்த சேவையை வந்து எடுத்து நடத்துகிறாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு பொட்டிக்குள்ள வந்து சத்தம் வருது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மக்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க ரொம்ப ஆர்வமோடு கேட்க ஆரம்பித்தாங்க. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போய் முக்கியமாக செய்திகளையும் அதை விட ரொம்ப ஆர்வமாக இசை, என்னென்ன மாதிரியான இசையை வந்து கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க.
1: நீங்கள் சொன்ன காலகட்டம் வந்து நம்மளுடைய இந்திய விடுதலை போராட்டம் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டம் தான்.
0: நிச்சயமா.
1: அப்போது நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கும் இது நிறைய விதத்தில் ஹெல்ப் ஆயிருக்குன்னு சொல்லணும் இல்லையா?
0: கண்டிப்பாக. அப்போல்லாம் இப்போ வந்து ஒரு பத்திரிகை செய்திகள் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ ஒரு தலைவர் வந்து பேசினதை வந்து நமக்கு தமிழில் வந்து யாராவது மொழியாக்கம் பண்ணாதான் உண்டு. ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் பாருங்கள், எல்லாருக்கிட்டே அந்த உள்ளுக்குள்ளே அந்த சுதந்திர தாகம் இருந்ததை ஒருத்தர் தட்டி எழுப்புனாங்க. ஓகே. ஆனால் அதை வந்து அவங்களுடைய அவங்களுக்கு விருப்பமான தலைவர்களை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, அவங்க குரலை கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் வாயிலாக பேசும்போது அதோட உத்வேகம் வந்து கண்டிப்பாக 2 மடங்காக இல்லை 20 மடங்காக இருந்திருக்கும் தான் நான் சொல்வேன்.
1: நிச்சயமாக. வேற எந்த ஒரு தொலைத்தொடர்பும் இல்லாத ஒரு காலத்துல வானொலிங்கிறது நிச்சயமா ஒரு முக்கியமான இடத்தை தான் பிடிச்சிருக்கும்.
0: கண்டிப்பா. அதனாலதான் அதுக்கு வந்து நான் அழகா பேர் வச்சாங்களோ நம்ம ஆகாஷவாணின்னு. எங்கேயோ ஆகாயத்துல இருந்து வர்ற ஒரு அசிரீரி மாதிரி நமக்கான சுதந்திரத்தை வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்கு நம்ம ஆகாஷவாணி.
1: ஆக்சுவலா ராஜி இதை சொல்லுவாங்க, வானத்துல இருந்து வர ஒரு ஸ்பெஷலான குரலுக்கு தான் அசிரீரின்னு சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரிதான் வானொலியும் காற்றலைகள் மூலியமா வானத்துல பறந்து வர ஒரு அலையா வந்துட்டு நம்ம காதல விழுந்துட்டு இருக்கு.
0: நிச்சயமா.
1: அசிரீரி வந்தா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வானொலி கேட்டா அது நல்ல விஷயம் தானே கேட்க முடியும் நம்ம?
0: கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம மாறுத்தட்டிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வானொலியோட பங்கு வந்து நிச்சயமா முக்கியமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாலேயே பாத்தீங்கன்னா தனியார் ஒலிபரப்பு சேவை வந்து இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி 1930 வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து அப்புறமா அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அந்த ஒலிபரப்பை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க சொன்னப்போ அதே மாதிரி சுதந்திர காலகட்டம் இல்லையா, அப்ப வந்து பேசுவதற்கோ மக்கள் கூடுவதற்கோ நிறைய தடை இருந்தது இந்த மாதிரி. ஏன்னா எங்க பேசினாலும் மக்கள் வந்து உத்வேகத்தோட பொங்கி எழ ஆரம்பிச்சாங்க. அப்படின்னும் போது எந்த விதத்திலையும் வந்து ஒரு விஷயம் வந்து மக்கள் கிட்ட போய் சேருது அப்படின்னா அதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதை வந்து இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பா உருவாக்குனாங்க. ஓகேவா. அப்புறம் 1936 இந்த அமைப்புக்கு தான் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்ற ஒரு பெயர் வந்து சூட்டப்பட்டது. ஓகேவா. ஒரிஜினலா நம்ம பேர் ஆகாஷ்வாணி தான். அப்ப வந்து ஆங்கில அரசாங்கம் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல பேர் வச்சதுனால ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து நமக்கு சூட்டினாங்க. அந்த சமயங்கள்லையும் நம்மளுடைய பெயர் வந்து ஆகாஷ்வாணி அப்படிங்கிற விஷயத்த அவங்க நம்ம வந்து ஒலிபரப்பில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கு தான் என்ன நம்ம இப்போ முன்னால் பேசின மாதிரி என்ன அர்த்தம்னா ஆகாயத்திலிருந்து வரும் குரல் தான் ஆகாஷவாணி அப்படின்றது தான் அதோட பொருள்.
1: ஆமா ராஜி, ஆகாயத்திலிருந்து வர குரல் ஆகாஷவாணி சரியா தானே வச்சிருக்காங்க?
0: கரெக்டாக வச்சிருக்காங்க, அழகாக இருக்கு. அப்புறம் 1938 இதுதான் நமக்கான முக்கியமான நாள். June 16 அனைத்திந்திய வானொலி மெட்ராஸ் நிலையம் அப்போ வந்து. அதுக்கப்புறம் 1938 இதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் கொண்ட ஒரு நாள். ஏன்னா June 16 அப்போ வந்து அகில இந்திய வானொலியா இருந்த மெட்ராஸ் நிலையத்துல நம்மளுடைய அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பை இங்க நம்ம தொடங்குறோம்.
1: அதுவும் எத்தனை மணிக்கு தெரியுமா ராஜி? சாயங்காலம் 5:30.
0: அதனாலதான் இந்த நிகழ்ச்சி 5 மணிக்கு போகுது.
1: அதேதான்.
0: சோ அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இதே கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால இல்லையா, அப்ப இருந்த ஒரு டாயன்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி அவங்க வந்து உட்காந்து இதை ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இப்ப அதே ஒரு காலகட்டத்துல அந்த வாய்ப்பு வந்து வித்யாவதிக்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் கிடைச்சிருக்குன்றது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம்.
1: நிச்சயமா. சரி, அப்போ அன்னைக்கு என்ன ஒலிபரப்பு பண்ணிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா.
1: அந்த நிகழ்ச்சி நிரல் கேட்போமா? கரெக்டா, சாயங்காலம் 5:30 திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளையுடைய நாகஸ்வரம்.
0: மங்களமா ஆரம்பிச்சிருக்காங்க.
1: ஆமா, அப்பெல்லாம் மெட்ராஸ்க்கு வந்து சென்னை மாகாணம் தானே பேரு, தமிழ்நாடும் தனியா பேர் கூட கிடையாது இல்லையா? அப்ப இருந்த சென்னை மாகாணத்துக்கான பிரீமியர் சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தான் திறப்பு விழா பண்றாரு. அப்ப பண்ணி பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா?
0: ஐயோ சொல்லுங்களேன்.
2: I am Rajagopalachari. I have been given the honor of inaugurating this Hindustan.

0: Akashwani in Madras. Broadcasting is valuable only if the programs are good and useful and add to the people's wisdom or joy and thereby serve to make them better and happier.
1: அதுக்கப்புறமா 5:45 செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயருடைய வாய்ப்பாட்டு, 7:15 மறுபடியும் திருவேன்காடு சுப்பிரமணிய பிள்ளையுடைய நாகஸ்வரம், அப்புறம் கீர்த்தனைகள் ராகங்களோட போச்சு. அப்புறம் 8:30 தெரியுமா போச்சு, சர் கே வி ரெட்டி நாயுடு அவருடைய இந்தியாவில் ரேடியோ அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசின ஒரு விஷயம், அதுவும் அவர் தெலுங்குல பேசினார்.
2: இப்ப வரைக்குமே நம்ம பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய பேர் தெலுங்கு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அந்த காலத்திலயும் நிறைய பேர் நிறைய வீட்டுங்கள்ல சகஜமா குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாரார் வந்து தமிழும் பேசுவாங்க தெலுங்கும் பேசுவாங்க.
1: உண்மைதான் ராஜி, அப்போ வந்து ரேடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்க. இந்த ரேடியோ ஆரம்பிச்சோன்னா எவ்வளவு தூரத்துக்கு அதை ரீச் ஆகும், எந்த மக்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு பண்ணி அதுல தமிழ் மக்களும் கேட்பாங்க தெலுங்கு மக்களும் கேட்பாங்க அப்படிங்கறதுக்காகவே இந்த ரெண்டு மொழிகளுமே ஒலிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் மூன்றுமே ஒலிபரப்புல இருந்துச்சு. 8:30 ஈஸ்ட் நோக்ல இருக்கிற மெட்ராஸ் அகில இந்திய ரேடியோ ஆபீஸ பத்திய ஒரு விவரத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் 8:45 ஸ்ரீமதி பால சரஸ்வதி அவர்களுடைய வாய்ப்பாட்டு போச்சு. இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா ராஜி?
2: என்னது?
1: நைட்டு கரெக்டா 9:30 நம்முடைய அப்போதைய சென்னை மாகாணத்தோட கவர்னர் ஊட்டில இருந்து பேசினார். ஊட்டில இருந்து அந்த தொலைத்தொடர்பு கம்பி தொடர்பு வழியா பேசினத அப்படியே நம்ம இங்க ரேடியோல வந்து ஒலிபரப்பு பண்ணோம். அன்னைக்கு உதகமண்டலம் கவர்மெண்ட் ஹவுஸ்ல இருந்து சென்னை கவர்னர் அவர்களுடைய நற்செய்தி இங்க ஒலிபரப்பாச்சு.
2: என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? பல விதமான தொடர்பு விஷயங்கள் எல்லாம் இங்க எடுத்து மக்களுக்கு புரியும் வண்ணமா அதை கொண்டு போய் சேர்த்திருக்குது அகில இந்திய வானொலி.
1: ஆமா, நிச்சயமா முதல்ல ஆரம்பிக்கும் போதே மங்களகரமா ஆரம்பிச்சு முக்கிய தலைவர்களோட உரையோட ரொம்பவே நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு.
2: ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1947 வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்ச ஆண்டில் நிறைய ஏஆர் நிலையங்கள் வந்து செயல்பட்டுட்டு இருந்தது. அதில் வந்து 6 முக்கிய நிலையங்களாக வந்து டெல்லி, பாம்பே, கல்கட்டா, லக்னோ, திருச்சி இதெல்லாம் வந்து இருந்துச்சு. அதில் வந்து முக்கியமாக மெட்ராஸ் நிலையம் இடம்பெற்று இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது என்ன மாதிரினா தமிழ் மொழி சார்ந்த நிகழ்ச்சிகள், இசை, நாடகம், அப்புறம் கல்வியை மையமாக வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இங்கேருந்து ஒலிபரப்புனாங்க.
1: நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படிங்கறதையும் நம்ம ரேடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் தானே?
2: நிச்சயமா, சுதந்திரம் வாங்கினது மட்டும் இல்ல, பல முக்கியமான ஒரு விஷயங்கள் அந்த காலத்துல எல்லாம் யார கேட்டாலும் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு. இப்ப ஒரு செய்தி நமக்கு கேள்வி போடுறோம் அப்படின்னா அப்ப மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ், அதை எப்படி இது வந்து ஒரு வெரிஃபயபிள் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உடனே ரேடியோவை தான் நாடினாங்க. ரேடியோல சொன்னா மட்டும்தான் அது வந்து உண்மை அப்படின்றத வந்து மக்கள் வந்து ஊர்ஜிதமா நம்பிக்கிட்டு இருந்தாங்க.
1: ஆனா ராஜி, அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் சரி, இல்ல என்னைக்குமே சரி, ரேடியோல அதுவும் நம்ம சென்னை வானொலி சொல்ற ஒரு விஷயம் அப்படிங்கறது எப்பவுமே நம்பகத்தன்மையோட தான் இருக்கும்.
2: கண்டிப்பா வித்யா.
1: எஸ், நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சென்னை வானொலியை பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ராஜாஜி அவர்கள் நம்ம நிலையத்துல பேசுனத கேட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? 5:45 செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயருடைய வாய்ப்பாட்டு, 7:15 மறுபடியும் திருவேன்காடு சுப்பிரமணிய பிள்ளையுடைய நாகஸ்வரம், அப்புறம் கீர்த்தனைகள் ராகங்களோட போச்சு. அப்புறம் 8:30 தெரியுமா போச்சு, சர் கே வி ரெட்டி நாயுடு அவருடைய இந்தியாவில் ரேடியோ அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசின ஒரு விஷயம், அதுவும் அவர் தெலுங்குல பேசினார்.
2: இப்ப வரைக்குமே நம்ம பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய பேர் தெலுங்கு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அந்த காலத்திலயும் நிறைய பேர் நிறைய வீட்டுங்கள்ல சகஜமா குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாரார் வந்து தமிழும் பேசுவாங்க தெலுங்கும் பேசுவாங்க.
1: உண்மைதான் ராஜி, அப்போ வந்து ரேடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்க. இந்த ரேடியோ ஆரம்பிச்சோன்னா எவ்வளவு தூரத்துக்கு அதை ரீச் ஆகும், எந்த மக்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு பண்ணி அதுல தமிழ் மக்களும் கேட்பாங்க தெலுங்கு மக்களும் கேட்பாங்க அப்படிங்கறதுக்காகவே இந்த ரெண்டு மொழிகளுமே ஒலிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் மூன்றுமே ஒலிபரப்புல இருந்துச்சு. 8:30 ஈஸ்ட் நோக்ல இருக்கிற மெட்ராஸ் அகில இந்திய

0: ஆபீஸ பத்திய ஒரு விவரத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் 8:45 ஸ்ரீமதி பால சரஸ்வதி அவர்களுடைய வாய்ப்பாட்டு போச்சு. இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா ராஜி?
1: என்னது?
0: நைட்டு கரெக்டா 9:30 நம்முடைய அப்போதைய சென்னை மாகாணத்தோட கவர்னர் ஊட்டில இருந்து பேசினார். ஊட்டில இருந்து அந்த தொலைத்தொடர்பு கம்பி தொடர்பு வழியா பேசினத அப்படியே நம்ம இங்க ரேடியோல வந்து ஒளிபரப்பு பண்ணோம். அன்னைக்கு உதகமண்டலம் கவர்மெண்ட் ஹவுஸ்ல இருந்து சென்னை கவர்னர் அவர்களுடைய நற்செய்தி இங்க ஒளிபரப்பாச்சு.
1: என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? பல விதமான தொடர்பு விஷயங்கள் எல்லாம் இங்க எடுத்து மக்களுக்கு புரியும் வண்ணமா அதை கொண்டு போய் சேர்த்திருக்குது அகில இந்திய வானொலி.
0: ஆமா, நிச்சயமா. முதல்ல ஆரம்பிக்கும் போதே மங்களகரமா ஆரம்பிச்சு முக்கிய தலைவர்களோட உரையோட ரொம்பவே நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு.
1: ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1947 வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்ச ஆண்டில் நிறைய ஏஆர் நிலையங்கள் வந்து செயல்பட்டு இருந்தது. அதில் வந்து 6 முக்கிய நிலையங்களாக வந்து டெல்லி, பாம்பே, கல்கட்டா, லக்னோ, திருச்சி இதெல்லாம் வந்து இருந்துச்சு. அதில் வந்து முக்கியமாக மெட்ராஸ் நிலையம் இடம்பெற்று இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது என்ன மாதிரினா தமிழ் மொழி சார்ந்த நிகழ்ச்சிகள், இசை, நாடகம், அப்புறம் கல்வியை மையமாக வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இங்கேருந்து ஒளிபரப்புனாங்க.
0: நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படிங்கறதையும் நம்ம ரேடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் தானே?
1: நிச்சயமா. சுதந்திரம் வாங்கினது மட்டும் இல்ல, பல முக்கியமான ஒரு விஷயங்கள் அந்த காலத்துல எல்லாம் யாரை கேட்டாலும் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, இப்ப ஒரு செய்தி நமக்கு கேள்விப்படுறோம் அப்படின்னா அப்ப மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ், அதை எப்படி இது வந்து ஒரு வெரிஃபயபிள் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உடனே ரேடியோவை தான் நாடினாங்க. ரேடியோவில் சொன்னா மட்டும்தான் அது வந்து உண்மை அப்படின்றத வந்து மக்கள் வந்து ஊர்ஜிதமா நம்பிக்கிட்டு இருந்தாங்க.
0: ஆனா ராஜி, அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் சரி, இல்ல என்னைக்குமே சரி, ரேடியோல அதுவும் நம்ம சென்னை வானொலி சொல்ற ஒரு விஷயம் அப்படிங்கறது எப்பவுமே நம்பகத்தன்மையோட தான் இருக்கும்.
1: கண்டிப்பா வித்யா.
0: ராஜி, ஊடகத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. கேட்பு ஊடகம், எழுத்து ஊடகம், காட்சி ஊடகம், இப்படி நிறைய சொல்லலாம். அதுல நம்முடைய வானொலி கேட்பு ஊடகம் மூலமா வருது. ஆனா நம்முடைய கேட்பு ஊடகத்துக்கு ஒரு அச்சு ஊடகம் விளம்பரம் படுத்துச்சு அப்படின்னா உனக்கு நம்ப முடியுதா?
1: கிட்டத்தட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது, இருந்தாலும் அதை நீங்களே என்னன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது வித்யா, அது என்னன்றத நீயே ஆரம்பிச்சு வச்சுனா அப்படி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
0: வானொலி இதழ்.
1: இப்போ இந்த வானொலி இதழ் வந்து எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சிகள் என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்றத மக்களுக்கு வந்து முன்கூட்டியே இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, ப்ரோமோ, ஜிங்கிள் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா,
0: நம்முடைய நிகழ்ச்சி நிரல் சொல்றோம்
1: இல்லையா, அந்த மாதிரி தான். அது வந்து அதை பத்தி மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து முன்னால இருந்தே பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனி ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பு அப்படின்னும் போது நேயர்கள் இல்லாம எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த இன்டராக்டிவ் மீடியம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்திலருந்தே வந்து மக்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தரப்பு கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடாது, மக்கள்கிட்டருந்தும் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வரணும். இப்போ மக்களுக்கு பயனுள்ளதாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துதான் நமக்கு தெரியணும் அப்படின்றத மக்கள் எப்பவுமே யோசிச்சுட்டே, அது குறிப்பாக வந்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அந்த விதத்தில் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதனால் நம்ம நிகழ்ச்சி நிரல் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே மக்களை வந்து அதுக்கான இது ப்ரிப்பரேஷனாக அந்த வானொலி இதழ் வந்து நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போவே வந்து 60,000 சப்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்குன்றது நிச்சயமாக ஒரு ரொம்ப பெரிய விஷயம்
0: அந்த காலத்துலேயே. அதுவும் இந்த வானொலி இதழ் மூலயமா நிறைய வருமானமும் வானொலிக்கு கிடைச்சதாமா? ஏன்னா நிறைய விளம்பரங்கள் வந்து அந்த வானொலி இதழில் பிரசுரமாகுமா? நிறைய தலைவர்களுடைய புகைப்படங்கள், அப்புறம் நிறைய ஸ்டார்ஸுடைய புகைப்படங்கள், அதாவது சினிமாவில் இருக்கிறவங்க, நாடகத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் போட்டு அந்த விளம்பரங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சான். அது இல்லாமல் நிறைய கவிதைகள், கட்டுரைகள்லாம் அந்த இதழிலையும் எழுதிட்டு இருந்தாங்களாம்.
1: ஓ, நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது நிறைய இந்த மாதிரி போஸ்ட் கார்டில் வரும், அதனால நான் அதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு அந்த கவனம் தான் வருது நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது.
0: ஸோ வானொலி அப்படிங்கிறது ஒரு இதழாகவும் இருந்திருக்கு.
1: நிச்சயமா.
0: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராஜி, அந்த காலத்துல 1938 வெளிவந்த அந்த வானொலி இதழில் ஒரு சுவையான தகவலும் வந்திருக்கு.
1: எதை பத்தி?
0: வானொலி பொருட்காட்சி, அதாவது நம்ம ரேடியோ ஒரு எக்ஸிபிஷன் நடத்திருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன்ல பார்வையாளர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 15,000 பேரம்.
1: வெறும் வானொலி சார்ந்த விஷயங்களை பாக்குறதுக்கு மட்டும்?
0: ஆமா, அந்த பொருட்காட்சிக்கு மட்டுமே பார்வையாளர்கள் 15,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானொலி இதழில் பிரசுரமாயிருக்கு.
1: கண்டிப்பா வித்யா, இதை நீ சொல்லும் போது மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை பாக்குறோம், அதை ரசிக்கிறோம் அப்படின்னும் போது அது எப்படி செஞ்சாங்கன்றத பாக்குறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு தனி ஆர்வம் வேணும். இப்ப நம்ம டிஜிட்டல் காலகட்டத்துல நம்மளாம் நிகழ்ச்சி தயாரிப்பாளரா இருந்தாலும் நமக்கு அந்த காலத்தில் இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த டேப்பை வந்து அவங்க எப்படி எடிட் பண்ணியிருப்பாங்க, அந்த டேப் எப்படி சுழன்றிருக்கும், அதில் என்ன மாதிரியான சத்தம் வந்திருக்கும், அப்போ இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஃபோன் எந்த அளவுக்கு, ஆனால் எவ்வளோ துல்லியமாக இருந்திருக்குது அந்த மைக்ரோஃபோன், அதெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து பெரிய தலைவர்கள் இந்த மைக்கில் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு ஒரு சிலிர்க்கும் அனுபவமாக தானே நமக்கு இருக்குது இல்லையா?
0: நிச்சயம்.

0: இப்போ நானும் ராஜியும் பேசிட்டு இருக்கிற இந்த அரங்கத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு, பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பேசியிருக்காங்க.
1: நிச்சயமா, பெரிய மேதைகள்லாம் வந்து இங்க பாட்டும் பாடியிருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம இன்னி வரைக்கும் ஒலிபரப்புக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள், செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர், டி கே பட்டம்மாள் அவங்க, இந்த மாதிரியான இசை மாமேதைகள்லாம் நம்ம வானொலிக்கு வருகை தந்து இங்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த மைக்கை பார்க்குறோம், அந்த மைக்கில் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிச்சயமா அதெல்லாம் வந்து ஒரு புலகாங்கிதம் அடையக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம சொல்லணும்.
0: அதாவது நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம விட இந்த ஸ்டுடியோ மைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம்.
1: கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கோம்.
0: ராஜி, அந்த காலத்துல எல்லாம் சினிமா டிராமா ரெண்டு விஷயம் பொழுதுபோக்காக இருந்திருக்கும்.
1: கண்டிப்பா.
0: ஆனா அதுல சினிமாவை விட டிராமாக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாவே இப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க, மேடை நாடகங்கள். நம்ம வானொலி நிலையத்துல ரெக்கார்ட் பண்ண அந்த மேடை நாடகங்கள், அதை பத்தி சொல்லு பார்ப்போம்.
1: கண்டிப்பா வித்யா, இப்ப நீ சொன்ன மாதிரி டிராமா ஏன் ஒரு முக்கியமான ஒரு இதுனா, மக்கள்கிட்ட ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து அதே உணர்வோட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த நம்ம காட்சி ஊடகங்களால் மட்டும்தான் முடியும். ஆனால் அட் த சேம் டைம் இப்போ வானொலின்னு பார்த்தா, இப்போ நம்ம வந்து வானொலி வந்து என்ன சொல்கிறது, கேட்பு ஊடகம் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் என்ன உணர்வு கொடுக்குறீங்களோ அதை ஒலி வடிவமாக கொடுத்தாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லையா? இப்போ நம்ம நடிக்கும் போது நம்ம வந்து நடிகர்கள் நடிக்கிறத பார்க்குறோம், அதில் அவங்களுடைய போட்டிருக்கிற அந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் பார்க்குறோம்.
0: ஆமாம், அந்த காஸ்டியூம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன கேரக்டர்
1: பண்ணுறாங்கன்னு. ஆனால் அதுவே கேட்பு ஊடகத்தில் அதை எப்படி கொண்டு வர்றது, இது எவ்வளோ பெரிய சவால் இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து அந்த ஒலி வடிவத்தில் மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு வரலாறு அடிப்படையாக வச்சு ஒரு நாடகம் பண்ணுறேன், இதில் வந்து ராஜாக்கள் வருவாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒலிகள் நம்ம எடுக்கணும். அது இப்பயாச்சும் நமக்கு வந்து நிறைய இணையதள சேவைகள் இருக்கிறதுனால இப்போ நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். வேற ஒரு சோர்ஸ்லேருந்து நம்மளால் வந்து அந்த மாதிரியான இசை நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செய்ய முடியுது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ காலகட்டத்தில் நீங்களே ஒன்று தயாரிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டோம். அந்த காலத்தில் நினச்சி பாருங்களேன், அவங்க வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. அப்போ ஒரு ட்ராமா தயாரிப்பு அப்படின்னா அது ஒரு நிஜமாக ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு ஒரு ஊரே சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோன்னு தான் நான் நம்புகிறேன்.
0: கண்டிப்பா ராஜி, ஏன்னா ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்டும் அது பின்னாடி கொடுக்கும் போது அப்பதான் அந்த சீன் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியும் கற்பனையில.
1: இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நான் வந்து ஒரு கதவு மூடுற ஒரு எனக்கு வேணும், ஒரு பெரிய அரண்மனையில ஒரு கதவு மூடுற மாதிரி ஒரு சத்தம் வேணும்னா அதை கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் குதிரைகள் ஓடுற மாதிரி ஒரு சத்தம் பண்ணணும், இதையெல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த அது அப்போ வந்து மழை பொழிவை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் தனித்தனியாக வேலை செஞ்சு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமாக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்படியெல்லாம் பண்ணாதான் அது மக்கள் மனசில் வந்து அந்த அளவுக்கு எளிமையாக வந்து பதியும்.
0: நிறைய விஷயங்கள் சொல்வாங்க. அதாவது நம்ம இப்போ ராஜி சொன்ன மாதிரி குதிரைகள் ஓடுற சத்தத்தை எப்படி நம்ம உருவாக்க முடியும், வெளியில் போய் நம்ம குதிரைகள் ஓட வச்சு ரெக்கார்டும் பண்ண முடியாது இல்லை? அதையே ஸ்டுடியோவில் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யோசிச்சு ஒரு பானையை வச்சு பண்ணுறது, ஒரு உடன் ஸ்லாப் வச்சு தட்டி அந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது, பேப்பரை கசக்கி அந்த சவுண்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணி கொண்டு வரது, ஒரு இடிமின்னல் சத்தத்தை அழகாக ஒரு டம்ளர் வச்செல்லாம் கொண்டு வரது, இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கல்ல.
1: நிச்சயமா,
0: நம்ம ஸ்டுடியோவில் இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற இந்த அரங்கத்துலேயும் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க.
1: அதுதான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வித்யா.
0: நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இங்க நம்மளுடைய நிலையத்தில் நடிச்ச நாடகத்துடைய ஒரு பகுதியை கேட்கலாமா?
2: என்னுடன் வந்த என் குடும்பம் எங்கே? கார்குழலி, என் மனைவியே,
3: இதோ வந்து கொண்டிருக்கிறேன்.
2: மகள் ஆயிழை எங்கே? அருமை மகளே ஆயிழை,
3: நானும் அன்னையுடன் வந்து கொண்டிருக்கிறேன் தந்தையே.
2: என் மாணவன் எங்கே? திண்ணன் எங்கே?
4: வருகிறேன் ஐயா. ஐயோ,
2: என்னடா இது? முதலில் ஐயா என்றான், பிறகு ஐயோ என்கிறான். ஆசிரியன் முன்வர அச்சமா?
4: ஐயோ அம்மா.
2: இது அச்சமல்ல, அலறல். அதிலும் அம்மா என அன்னையைத்தான் அழைக்கிறான், என்னையல்ல.
3: எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அதிர்ச்சி தாங்காத போது அன்னையைத்தான் உதவிக்கு அழைப்பார். துன்பத்திற்கு செவி கொடுப்பது தாய்க்குலம் தானே.
2: பேய்க்குரலுக்குமா தாய்க்குலம் செவி கொடுக்கும்? ஓஹோ, பாலை நலத்து கூர்ங்கற்கள் காலை பதம் பார்த்து விட்டன. இங்கு அலையும் ஆறலை கள்ளர்கள் வந்தால் அவன் உடலையும் ஒரு கை பார்த்து விடுவார்கள். எல்லோரும் முன்னே நடந்து செல்லுங்கள்.
3: பாண்டிய மண்டலத்தையும் சேர மண்டலத்தையும் நடந்து நடந்து அளந்தாயிற்று. இனி சோழ நாடு, இதை காலால் கடக்க எனக்கு ஆற்றல் இல்லை.
2: மண்ணை பார்க்காதேயடி, துன்பம் துன்பம் துன்பம். விண்ணைப்பார், அங்கே இன்பம் இன்பம் இன்பம்.
3: நீங்கள் தான் எப்பொழுதுமே குடும்பத்தையோ சூழ்நிலையையோ பார்ப்பதே இல்லையே. பொருளற்றாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது குரலே கூறுகின்றதே.
2: ஐயகோ, மனிதர்கள் இப்படி பொருளாசி கொண்டு திரிகிறார்களே. இதோ வானத்தை பார், விண்மீன்கள் சிப்பி இல்லாமல் சிதறி கிடக்கும் முத்துக்கள், அழகின் சிரிப்பு, இயற்கையின் விரிப்பு. இந்த வெள்ளிப்புள்ளிகள் தான் என் செல்வங்கள், எவரும் கவர முடியாத இயற்கை செல்வம். முன்னே

0: நட முன்னே நட.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: இவ்வளவு பேசினாலும் இதே அரங்கத்துல நம்ம தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வந்து தினமும் காலையில இதே மாதிரிதான், உங்க கையில ஒரு புத்தகம் இருக்க மாதிரி, என் கையில ஒரு பேப்பர் இருக்க மாதிரி, அவரும் இதே மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இன்னொரு தகவல் வந்து தினம் தினம் நமக்காக கொடுத்திருந்திருக்கிறாரு. நினைச்சு பாருங்களேன், அவர் காலம் கடந்தும் இன்னி வரைக்கும் அந்த இன்னொரு தகவல்களை வந்து நம்ம வந்து புதுசா கேட்கிறோம். அதுல இருக்கக்கூடிய கதைகளை கேட்கும் போது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு முன்னோடியா இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பயணியர் இருக்காங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க இல்லையா, இவங்களை மாதிரி நம்ம செய்யணும். எவ்வளவு தெளிவா சொல்ல வேண்டிய விஷயம் சுருக்கமா சொல்லி அவர் சிரிக்காம மத்தவங்களை சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்சிருக்கிறாருன்றதெல்லாம் வந்து இப்ப யோசிச்சு பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
4: நம்ம பேசுற மொழியில, நம்ம தமிழ் மொழியிலே ரெண்டு விதம் இருக்கு இல்லையா, ஒண்ணு பேச்சு தமிழ், இன்னொன்னு எழுத்து தமிழ்னு சொல்லுவாங்க. வானொலியில ஒலிபரப்பும் போது அது வந்து பேச்சு தமிழா இருக்கணுமா இல்ல எழுத்து தமிழா இருக்கணுமான்ற கன்ஃபியூஷன் இருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்துல அதெல்லாம் உடைச்சு ஒரு சாமானியனுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தென்கட்சி அவர்கள் கொடுத்த அந்த விஷயம் வந்து அலாதிதாங்க.
3: நிச்சயமா இப்ப நம்ம இவங்களெல்லாம் நம்ம வந்து மறக்கவே முடியாது.
4: இன்று ஒரு தகவலின் சில பகுதிகள் இதோ உங்களுக்காக.
5: 1877 வருஷம் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு நாள் முதல் தடவையா இந்த உலகத்துல ஒரு கருவி பேச ஆரம்பிச்சுது. ஒரு விஞ்ஞானி அந்த கருவியை கண்டுபிடிச்சார். அந்த கருவியின் கைப்பிடியை பிடிச்சி லேசாக திருகினார். அப்புறம் அந்த மேரி ஹேட் ஏ லிட்டில் லேம்ப் அப்படிங்கிற குழந்தைகள் பாடலை லேசாக பாடி முடித்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டு மறுபடியும் ஒலிக்குது. கண்டுபிடிச்சவருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி உற்சாகம். உலகத்தின் முதல் பேசும் கருவி உருவாயிட்டது. அந்த விஞ்ஞானி 1877 July 18 தன்னுடைய டைரியில் இப்படி எழுதினாராம். இன்றைக்கு வடிவமைத்த கருவியை முன்னோடியாய் கொண்டு மனிதனின் சப்தத்தை தேவைப்பட்ட போதெல்லாம் திரும்ப ஒலிக்கும்படி இதே கருவியை மேம்படுத்துவேன் அப்படின்னு எழுதினாராம். யார் அவர்? அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன்.
3: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் மனசில் ஏகப்பட்ட நாடகங்கள் வந்து பதிவாயிருந்திருக்கும். அன்றைக்கெல்லாம் இப்போ வந்து இந்த நேரம் வந்தால் ஆஹா வானொலியில் வந்து நாடகம் வரும் அப்படின்றதுக்காக கேட்டு உட்காந்து குடும்பமாக உட்காந்து கேட்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கேட்டால் அப்படியே சரளமாக சொல்கிறாங்க, இத்தனை நாடகங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து எல்லா கருத்துக்களுமே இருந்திருக்குது. ஒரு வரலாற்று ரீதியான ஒரு இது வந்திருக்கு. சமூக நாடகங்கள் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்தை அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க. புராணங்களை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. வித்யா, நம்மளுடைய அரங்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பல்தட ஒலிபரப்பு அரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து டிஜிட்டலாக நிறைய டிவியில் பார்த்துருக்கோம், நிறைய சினிமாவில் பார்த்துருக்குறோம், ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய படங்களெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். என்ன தான் இருந்தாலும் சொல்லு வித்யா, நான் அந்த மேடையில் நம்ம பார்த்த அந்த நாடகம் இன்னும் ஆச்சரியத்தை தரத்தான் செய்யுது இல்லையா?
6: என்ன கலர் டிரஸ் பண்ணணும்?
7: எட்டு மணி.
6: வாட்ஸ் டைம் நவ?
7: 7:58.
6: இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்?
7: என்னது
6: பாவக்கா
7: எதுக்கு?

0: நேத்து நைட் உன் உடம்புக்கு என்ன ஒண்ணும் இல்லையே? இடையே டூ டைம்ஸ் லூஸ் மோஷன் பார்க்கல?
1: வா லூஸ் மோஷன் இது சாப்பிட கூடாது.
0: ஆர்மில நான் இருக்கும்போது இதை தாண்டா சாப்பிட்டேன். சாப்பிடா இந்த.
2: அப்ப என்னது?
0: அருகம்புல் ஜூஸ்.
2: எதுக்கு?
0: குடி, உடம்புக்கு நல்லது.
3: கண்டிப்பா நாடகம் மட்டும் இல்ல, பாட்டு, வில்லு பாட்டு.
4: நாட்டுப்புற கலைகள்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் வந்து வானொலி வந்து பயங்கரமான ஒரு தோழனா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கை கொடுத்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க.
3: இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம.
4: கண்டிப்பா இந்த கிராமிய தென்றல் நிகழ்ச்சி இதுலலாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான கலைஞர்களுக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இவ்வளோ ஆற்றல் இருக்கு உள்ள அப்படின்னு. ஏன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தொய்வே இருக்காது. அது ஒரு மணி நேர நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ரெண்டு மணி நேர நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய குரல் வளமாகட்டும், அவங்களுடைய சொல்ல வர கருத்தில் வந்து அவங்களுக்கு கொண்டிருக்கிற அந்த ஆற்றல் ஆகட்டும், அப்படியே அது அது வந்து நிலைச்சிருக்கும்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எனர்ஜி எல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது.
3: இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி சொல்லலாம் ராஜி, அவங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் வேற லெவல் தான்.
4: கண்டிச்சு
3: அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது ஒரு வைபே தனி தான்.
4: கண்டிப்பா

தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாமா ராஜி? ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாமா? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே தூளு.

0: விவசாயிகள் மட்டும் இல்லாமல் மீனவர்களும். இப்போ வந்து நம்மளுடைய ரேடியோ வந்து குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் வந்து அதுக்கான அந்த ரீச் இருக்கும். ஸோ அப்போ வந்து வானொலி போட்டிகளோடு போவாங்க. ஏன்னு கேட்டால் கடல் அப்படின்றது நிச்சயமாக வந்து ரொம்ப ஒரு சவால் நிறைந்த ஒரு இடம் இல்லையா. எப்போ எந்த நேரத்தில் வந்து என்ன மாதிரியான காற்று வீசும், எவ்வளோ பலமாக இருக்கும், சட்டென்று வானிலை மாறுமா அப்படின்லாம் நிறையவே யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அப்போல்லாம் வந்து வானொலி தான் வந்து கை கொடுத்துச்சு. நம்ம இன்னி வரைக்கும் வந்து வானிலை அறிக்கையை வந்து நம்ம முக்கியமாக வச்சுருக்கோம். அதில் மீனவர்களுக்கான குறிப்புகளை வந்து மறக்காமல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, எல்லா மீன்பிடி படகுலயும் கண்டிப்பா ஒரு ரேடியோ இருக்கும்.
0: உண்மைதான்.
1: தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடல் மற்றும் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் வங்கக்கடல் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை, இது மேலும் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஆகவே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். ராஜி, பாட்டுல நிறைய வகை இருக்கு தானே, சினிமால வர பாட்டு.
0: ஆமா, இசைதான் பல ரூபங்கள்ல தெரியுது.
1: கர்நாடக இசை, அப்புறம் நாட்டுப்புற கலைகள் வர இசை, இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, மெல்லிசை.
0: கண்டிப்பா வித்யா, அது வந்து வானொலிக்கே ஒரு ஒரு தனித்துவமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் மெல்லிசை எல்லாம் வேற எங்கேயுமே கேட்டதே இல்லை.
1: அதுவும் வானொலியில நமக்கு தனியா ஒரு குழுவே இருந்தாங்க அதுக்காக. அந்த இசை அமைக்கிறதுக்கான ஒரு குழு இருந்தாங்க, அதை பாடுறதுக்கான ஒரு குழு இருந்தாங்க. வானொலி குழுவினர் அப்படின்னு நிறைய பேரும் கேட்டிருப்பீங்க நம்ம, கோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளே இங்கே எழுதுறவங்களும் இருந்திருக்காங்க. இங்கே இருக்கிற நிகழ்ச்சி பொறுப்பாளர்களே அதில் எழுதவும் செஞ்சுருக்காங்க பாடல்கள். அது இல்லாமல் வெளியேறந்து வரக்கூடிய ஆட்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு திரைத்துறையில் பிரபலமாக இருக்கிற நிறைய பாடல் ஆசிரியர்கள் அப்போ வந்து மெல்லிசையில் பாடல்கள் எழுதினவங்க தான்.
0: கண்டிப்பாக பாடுறவங்களும் பார்த்தீங்கன்னா பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வரைக்கும் இப்போ நிறைய பாடு நமக்காக பாடி கொடுத்துருக்குறாங்க. கண்ணதாசன் அவர்கள் எழுதின வரிகள் கூட நம்மக்கிட்ட இருக்குது. இதையெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அவங்களாம் அப்போ வந்து எல்லாரும் வந்து வானொலியோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை வித்யா, இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த நாளோட சிறப்பு என்ன, இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பேசக்கூடிய ஒரு சமூக விஷயம் என்ன அப்படின்னு. அப்போல்லாம் அந்த ஏதோ ஒரு சமூக விஷயத்துக்காகவும் பாடல்கள் அதுக்குன்னு தனியாகவே எழுதியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நாம் பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நாட்டுப்பற்று உள்ள பாடல்கள்.
1: இவ்வளவு நேரம் பெரியவங்களுக்காக பேசிட்டு இருந்தோம், ஆனால் குட்டி பசங்களுக்காக
0: நிகழ்ச்சிகள் இல்லையா என்ன இருக்குதே.
1: வானொலி மாமா இருந்திருக்காரு, குட்டீஸ்க்காக பல நிகழ்ச்சி இருந்திருக்குல்ல ராஜி.
0: இப்போ இன்னைக்கு வரைக்கும் வித்யா, இப்போ நம்மலாம் வந்து ஒரு மைக்கில் பேசுறதுக்கு முன்னால் அதுக்கான தயாரிப்பு பண்ணிக்கணும், அப்படி பேசணும், கரெக்டாக பேசிடுவோமா, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆச்சரியம் தரது வந்து பார்த்தீங்கன்னா, 3 வயது குழந்தை 4 வயது குழந்தை இன்னும் மழலையே மாறலை, அந்த மைக்கு ஹைட்டு கூட இல்லை, மைக்கு வைக்கவே முடியல, அந்த குழந்தை என்ன போடு போடுதுன்றீங்க. ஒரு கதை சொல்கிறத ஒரு குழந்தை வந்து எவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. அது அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, இதையெல்லாம் பார்க்கும்போது, அதாவது நம்ம ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கோம், இங்கே நம்ம பேச போகிறோம், இது ஊடகத்தில் மக்கள் கேட்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடிச்சு தூள் கிளப்புறாங்க குழந்தைங்க.
1: கதை சொல்றது மட்டுமா ராஜி, குட்டீஸ் பாட்டு பாடுறாங்க, கவிதைகள் சொல்றாங்க, அவங்க கட்டுரையை வந்து அப்படியே ஓவியம் போல நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. என்ன அட்டகாசம் பண்றாங்க தெரியுமா?
0: கண்டிப்பா அன்னைக்கு நம்ம அன்னைக்கு நம்ம இப்ப குழந்தைகள் அவங்க எல்லாம் ஒரு மழலை பட்டாலுமே வந்து நம்ம அரங்கத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச ஒரு ஃபீலிங் தான் நமக்கும் கிடைக்கும்.
1: ஆக்சுவலா நம்மளே கொஞ்சம் குழந்தையா மாறின ஃபீல் கூட கிடைச்சிருக்கு நமக்கு.
0: அந்த வயசுல நிஜமா நான் அவ்வளவு பேசுனதே இல்ல வித்யா.
1: குழந்தை நேஹா பாடுற பாட்டை கேட்கலாமா?

0: அமைத்தவள்.
1: நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச பாட்டை இப்ப நம்ம வந்து போட்டு கேட்ட முடியும். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது இல்ல. ஒண்ணு, நம்ம திரையரங்கத்துக்கு போய் சினிமா பார்க்கும் போது அந்த பாடல் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எப்ப கேட்க முடியும்?
2: வானொலியில தான்.
1: அதேதான்,
2: அது வானொலி வந்து நம்ம விருப்பப்பட்ட பாட்டலையும் கேட்கலாம். என் பேரோட
1: நேயர் விருப்பமா?
2: கண்டிப்பா. அது மட்டும் இல்ல வித்யா, நானுமே நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன், நம்ம மனநிலை எப்படி இருக்கோ அது எப்படிடா வானொலிக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சில டைம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம மனநிலை என்னவா இருக்கோ அதுக்கு சார்ந்த ஒரு பாட்டு வந்து வானொலியில திடீர்னு வரும். அப்ப கேட்கும் போது ஐயோ, என் மைண்ட் வாய்ஸ் வானொலிக்கு கேட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா?
1: எனக்கு வேற மாதிரி த்ரில்லான அனுபவம் இருக்கு தெரியுமா ராஜி. அது எப்படின்னா, நான் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேன் இந்த பாட்டு இப்ப வரும்ட்டு. அடுத்த பாட்டு என்னவா இருக்கும்ன்ற த்ரில் இருக்கு பத்தியா, அந்த லைஃப்ல அடுத்த மொமெண்ட் என்னன்ற தெரியாம வாழ்க்கை நடந்து போகுது. அதே மாதிரி வானொலியில வர பாடல்களும் அடுத்து என்ன வருது நமக்கு தெரியவே தெரியாது.
2: உண்மைதான்,
1: ஆனா சூப்பர் பாட்டா வரும். சரி ராஜி, தமிழ் ப்ரோக்ராம்ஸ் மட்டுமா நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம்?
2: தெலுங்கு இருக்கு, ஹிந்தி இருக்கு, மலையாளம் இருக்கு,
1: சான்ஸ்கிரிட் இருக்கேமா.
2: ஸோ இந்த மாதிரி எல்லா மொழிகளுக்கும், அதாவது நம்ம வந்து அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லும்போது இந்திய மொழிகள் கூடுமான முட்டும், அதாவது தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் நம்ம வந்து நிகழ்ச்சிகளாக வச்சுருந்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவோணம் வருது அப்படின்னா அந்த ஓணம் தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம வந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி உகாதி வருதுன்னா தெலுங்கு நிகழ்ச்சிகள் நிறைய நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, அதாவது தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தை சுற்றி உள்ள நம்மளுடைய பிறமொழி நண்பர்களுக்கும் வந்து வானொலி வந்து நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கு.
1: ஆமா ராஜி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ்,
2: சமஸ்கிருதம்,
1: ஆமா வேற என்ன இல்ல. இது மட்டுமா, தமிழ் இலக்கியத்தோட பொக்கிஷம் எந்த அளவுக்கு முக்கியன்றத அவ்வளோ அழகா பல இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அகிலன், தி ஜானகிராமன் போன்ற பெரிய பெரிய எழுத்தாளர்களும் நம்ம வானொலி நிலையத்துல பணிபுரிஞ்சிருக்காங்க தெரியுமா
2: வித்யா. நீ சொல்ற மாதிரி நம்ம பெயர்களை சொல்லணும்னா இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாது இல்லையா. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கதை எழுதுறவங்களாகட்டும், இல்ல இலக்கியங்களை பத்தி பேசுறவங்களாகட்டும், இல்ல அதுலயே லயிச்சு இருக்கவங்களாகட்டும், இப்படி நம்ம ஒவ்வொரு துறையா, இப்ப இசைன்னு எடுத்துக்கோங்க, இலக்கியம்னு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோம்னா பட்டியல் போயிட்டே இருக்கும்.
1: ஆமா, 88 வருஷ பாரம்பரியமாச்சே, 58 நிமிஷத்துல முடிக்க முடியுமா ராஜி?
2: நிச்சயமா, நீங்க சொல்ற கரெக்டான விஷயம் தான். நம்ம தொலைக்காட்சியில தான் பார்க்க முடிஞ்சிருக்கும் சிலர் வந்து அந்த வீரர்கள், நம்ம
1: விளையாட்டு வீரர்கள்
2: வந்து நம்ம பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். இப்போ அவங்களெல்லாம் வந்து நம்ம வானொலியும் வந்து பேட்டி கண்டிருக்கு, அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துருக்கிறாங்க.

0: ஒவ்வொருத்தரும் வந்து எந்த நிலைமையிலிருந்து அவங்க அந்த உச்சத்துக்கு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க இலக்கை நோக்கி அவங்க வந்து திடமாக ஓடி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மற்றவங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைஞ்சிருக்கு இல்லையா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா. அந்த மாதிரி நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து அகில இந்திய வானொலி சென்னை வானொலி நிலையத்தில் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்துருக்காங்க. அவங்க எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அவங்களுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க, அந்த கஷ்டங்களையும் மீறி அவங்க எப்படி வந்து நாட்டுக்கான ஒரு அங்கீகாரத்தை அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க, இதையெல்லாம் நினைக்கும் போது நிச்சயமாக ரொம்ப ஒரு பெருமையான விஷயம்.
1: அது மட்டுமா, சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அறிவியலோட உலகத்தை பற்றி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த பல நிகழ்ச்சிகளை நம்ம வானொலி கொடுத்துருக்கு. ரொம்பவே சிக்கலான புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு டெக்னிக்கல் விஷயமா இருக்கும், ஆனா அது அவ்வளோ அழகா ஒரு சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி இலகுவா ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல பல முறை நம்ம ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி, ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி விட்டுட்டீங்களே ராஜி.
0: அதை மறக்கவே முடியாது, ரேடியோன்றது வந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்டையே முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இல்லையா.
1: ஆமா,
0: அந்த பேட் வந்து அந்த பால் அடிக்கிற சத்தம் கேட்கும் வித்யா, அதை கேட்க போது அது நிஜமா வந்து ஓகே நமக்கு பிடிச்ச வீரர் விளையாடும் போது இப்படித்தான் அடிச்சிருப்பாரு, அந்த ஷாட் இப்படியா தான் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் வந்து யோசிப்பாங்க. அது நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டையே வந்து வானொலி மூலமா தான் கத்துக்கிட்டாங்க இப்போ நிறைய விஷயங்கள், ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய வர்ணனையாளர்கள் வந்து அவ்வளோ திறமையா செயல்பட்டாங்க. எப்படின்னா அவங்க கண்ணால பாக்குற ஒரு விஷயத்த, அதுவும் நொடி பொழுதுகள்ல நம்ம உட்காந்து யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதுக்குள்ள அந்த பால் வந்து போயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வர்ணனையாளர்கள் வந்து அவ்வளோ தத்ரூபமா அதை விளக்கியிருப்பாங்க. அந்த அந்த பால் வந்து அவங்க எப்படி அடிச்சாங்க, அது எந்த அளவுக்கு போச்சு, அப்ப ஃபோர் ஆச்சா சிக்ஸ் ஆச்சா அப்படின்னும் போது அங்க அந்த ஸ்டேடியத்துல கத்துற மாதிரி வானொலி கேட்கறவங்களும் கத்துவாங்க.
1: இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிய நம்ம தமிழ்லயும் கொடுத்துருக்கோம்.
0: ஆமா, அதுதான் அதுல மிகப்பெரிய ஒரு
1: ஹைலைட்.
0: ஆமா
1: ஆமா, வானொலி கேட்டு ரசிக்கணும்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்ல.
0: கண்டிப்பா,
1: அன்னைக்கு தொடங்கின ஆரோக்கிய நிகழ்ச்சியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற ஹலோ டாக்டர் வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை நம்ம வானொலி கொடுத்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நிகழ்ச்சியை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
0: அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் காலகட்டங்களில் நிறைய இளைஞர்கள்லாம் வந்து இந்த ஆடியோ புக் கேட்குற, இன்னைக்கு வந்து கதைகளையே வந்து நம்ம வந்து படிக்கிறது போய் கேட்குற அளவுக்கு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் முன்னோடி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால வானொலி இருந்திருக்கு வித்யா இல்லையா.
1: கண்டிப்பா ராஜி, ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் வானொலி கண்டிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம படிக்காத நாவல்களா, நாம படிக்காத சிறுகதைகளா, நம்ம நேயர்களுக்கு வழங்காத நிகழ்ச்சிகளா சொல்லுங்க.
0: கதை படிக்கிறதா, முதல்ல நீங்க எப்படி பேசணும்னே வானொலி தான் சொல்லி கொடுத்துருக்கு, அதுக்கு இங்க ஒரு அங்கீகாரம் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா.
1: ஆமா, உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்கணும், எந்த வார்த்தை எப்படி சொல்லணும், எந்த கால அளவு பயன்படுத்தணுன்ற வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பரபரப்பான இந்த உலகத்துல சுட சுட என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா ராஜி உனக்கு?
0: செய்திகள் தான்.
1: அதே தான்,
0: செய்திகளுக்கும் வந்து இன்னி வரைக்கும் அகில இந்திய வானொலியோட செய்திகளுக்கு வந்து அந்த உண்மைத்தன்மை அப்படின்றது இருக்கு, எந்த ஒரு பாரபட்சம் இல்லை. அதை விட முக்கியம் அந்த சென்சேஷன் அப்படின்றது இல்லாம, அதாவது தேவையில்லாம ஒரு பீதியை உண்டாக்குறது, ஒரு விஷயத்த ரெண்டா உயர்த்தி சொல்றது, இந்த மாதிரி எதையுமே இல்லாம அந்த மியர் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வித்யா, என்ன நடந்துச்சோ அதை அதுவாகவே சொல்றது,
1: உள்ளது உள்ளபடி உரைத்தல் சொல்லுவாங்க.
0: கரெக்ட், ஒப்பீனியன் எதுவும் இல்லாம ஒரு நியூஸ்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய முன்னோடி வந்து அகில இந்திய வானொலியில தான்.
1: ஒரு விஷயம் தெரியுமா ராஜி, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற நிறைய பசங்க சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து ரேடியோ கேட்டிருக்கோங்க, ரேடியோல வர இந்த நிகழ்ச்சி நாங்க கேட்டிருக்கோங்க, அந்த ஸ்பாட்லைட் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் டெல்லியில இருந்து ஒளிபரப்பாகுமே, அந்த விஷயம் ஆகட்டும், நம்மளுடைய நியூஸ் ஆகட்டும், அதை ரெகுலரா கேட்பாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அலசி ஆராய்ஞ்சி அனலைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவ்வளோ புட்டு புட்டு வைப்பாங்க அந்த நியூஸ்ல. எங்களோட மெயின் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பசங்க சொல்லியிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க.
0: கண்டிப்பா, நானும் கேட்டிருக்கேன், ஏன்னா அதுல நமக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட வேற கூட கிடைக்குது.
1: ஆமா, ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும் அது.
0: கண்டிப்பா,
1: 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ நம்முடைய அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருல இருந்து இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் எல்லா தலைவர்களும் உரையாற்றிய ஊடகம் வானொலி.
0: கண்டிப்பா வித்யா, ஆனா அதுல இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு நான் வந்து கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன். இந்த அளவுக்கு அதாவது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வானொலியோட வந்து பவர் பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கு. ஏன்னா அவரு வந்து இது அவர் நிகழ்ச்சியிலே நம்ம மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக அவரே சொல்லியிருக்கிறார் ஏன் வந்து அவர் வந்து வானொலியை சூஸ் பண்ணாரு அப்படின்றது. ஏன்னா எங்கேயோ ஒரு மலை கிராமங்கள்ல அவர் போய் உக்காந்துருக்கும் போதும் கூட அங்க வந்து வானொலி தான் சென்று சேருது அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க வானொலியோட ஒன்றி போயிருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கும் போதுதான் ஏன் மக்களோட நான் இணையத்துக்கு வானொலியை நான் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவர் எண்ணத்துல உதிச்சது தான் இந்த மனதின் குரல். அதை நம்ம

0: ஹிந்தியில் அவர் வழங்கும் போது மன் கி பாத் அப்படின்ற இதில் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதை மொழிபெயர்த்து மனதின் குரல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உலக அளவில் வின்ஸ்டன் சர்ச்சில், ரூஸ்வெல்ட் இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் வந்து வானொலியை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் தனியாகவே ஒரு ரேடியோ பிரத்யேகமாக வச்சுருந்தார். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், இல்லை அவங்க ஒரு ஆதரவு திரட்டணும், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நாட்டு பிரச்சனை அப்படின் இருக்கும்போது தான் வந்து நம்ம வானொலியை வந்து அவங்க நாடினாங்க. பட் இந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தலைவர் வந்து ரேடியோவை வந்து முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னா அது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான்.
1: ஆமாம் ராஜி, கடைசியாக ₹1 கலெக்ட் பண்ணி 40 லட்சம் ரூபா, ஒவ்வொரு ரூபாயாக கலெக்ட் பண்ணி 40 லட்சம் ரூபா கொடுத்த நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிஜமா பற்றி கூட பாராட்டி பேசியிருக்காருல்ல நரேந்திர மோடி அவர்கள்.
0: கண்டிப்பாக நம்ம வந்து அதை சாதாரணமாக பார்க்குறோம் வித்யா, நமக்கு ஒரு செய்தியாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகளோட மனசில் அந்த வயசில் அது எந்த மாதிரி ஒன்று தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாருங்களேன். இப்போது நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு வந்து இராணுவ வீரர்கள் பற்றி பேசினாங்க. நீங்கள் ஏன் இராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு அங்கே வந்து செயலாற்றுறாங்க அப்படின்னு எனக்கு அதெல்லாம் நிஜமாக கண்ணீர் வர வச்சுது. சரி, யாரோ ஒருத்தர் அங்கே வந்து அவங்க தியாகம் பண்ணுறதுனால தான் நான் இன்றைக்கி இங்கே நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு என்னால் நினைக்க முடியுது. அந்த வயசில் அது எனக்கு பசுமரத்து ஆணியாக இன்னி வரைக்கும் பதிஞ்சிருச்சு. அப்போ எங்களெல்லாம் வந்து அவங்க வந்து உத்வேகம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கடிதம் எழுதலாம், இந்த மாதிரியான நீங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டஸாக இருக்கீங்க அப்படின்னு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நம்ப மாட்டே வித்யா, நான் அத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கேன், எனக்கு அதுக்கு பதிலும் வந்திருக்கு, அதை நான் இன்னி வரைக்கும் பொக்கிஷமாக வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ எல்லையில் இருக்க ஒரு முகம் தெரியாத ஒரு சகோதரர் தன் குடும்பத்தை விட்டு தன்னுடைய சுகதுக்கங்களை விட்டு அது என்ன மாதிரியான ஒரு பிரதேசத்தில் போய் நம்ம வேலை செய்ய போகிறோனே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து தொடர்ந்து இருக்காங்க. தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வீரர்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், அதிகபட்சம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆதரவு தெரிவிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட நிஜமாக நான் வந்து ரொம்ப மெச்சி பெருமையாக சொல்வேன் அப்படின்னா சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ்ன்னு நமக்கு வந்து வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒவ்வொரு ஜவான் பற்றியும் நம்ம வந்து அவங்க எவ்வளோ அங்கே கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, யாருக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள கௌரவிக்கும் விதமாக அதை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து அகில இந்திய வானொலி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: இவ்வளவு நேரம் நம்முடைய சென்னை வானொலி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் ராஜி, நம்ம வானொலிக்காக ஒரு சின்ன கவிதையும் சொல்லிடலாமா?
0: அதுக்கு முன்னால நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் வித்யா நம்ம பேசணும். ஆனா இன்னும் நம்ம பேசாத மேதைகள், நம்ம அவங்களை பத்தி தெரிஞ்சுக்காத விஷயங்கள், நமக்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பா ராஜி, ஏன்னா கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு.
0: சிறப்பா சொன்னீங்க.
1: கம்பி இல்லாத காற்றோட கரங்களில் கனவுகளை ஏந்தி வந்து எக்மோர் மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு சின்ன ஒலி விதை தான் நம்முடைய சென்னை வானொலி. இந்த வானொலி என்றும் மக்கள் மனங்களில் நிறைந்திருக்கும். சரி, சென்னை வானொலிக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் வானொலி தோழி வித்யா,
0: ராஜராஜேஸ்வரி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 1,46,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும்

0: மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GSTP-யில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000-க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும் எவ்வித பாரபட்சம்

0: இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங்க் குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங்க் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: You're catching Drive Time every evening from 6 to 7 p.m. only on FM Rainbow 101.4.
3: Welcome back. This is Drive Time on FM Rainbow 101.4 in Chennai and 102.8 in Puducherry. Getting back to all your requests, Satyapriya, I do see your request, and that song will come up on the show. So please stay tuned. For those of you who are just tuning in, Drive Time is a request show. So if you have a favorite English track in your mind, you can listen to it on your radio set. All you've got to do is log on to Facebook and find our page, which is Chennai FM Rainbow 101.4. I have left a post on that page, so make your request there in the comment section. Or you can call me on 0442986-0038 or 2952-0554. Coming up is The Weeknd featuring Daft Punk. This is I Feel It Coming.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய வணக்கம் சொல்லுது. நான் யானி நேரம் 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ஸோ இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்

கேட்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் இந்த ஒரு தருணத்தில் சரி அந்த பாட்டு கேட்ட எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் தோணும் இல்லையா, அந்த பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். உங்களோட விருப்பமான பாடலை ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986000038, 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலே என்னோடய விருப்ப பாடலாகவும் வந்து இந்த பாடல் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து கார்த்திக் அண்ட் மேகாவோட குரல்கள் நாமத்துக்குமாருடைய வரிகளை ஹர ஜெயராஜனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சம்மதம் உள்ள

0: நேரம் 7 மணி 8 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான். என்னோடய நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணலாம், பேசலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன். ஸோ நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2980600038, 2950525554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், இங்கே இருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: பாடல் வந்து கில்லி.
0: ஓகே,
1: பாடல் வந்து கொக்கரோ கொக்கரோக்கோ அந்த பாடல்.
0: ஓகே சார், ஸோ உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். ஓகே, ஸோ இப்போ மயிலை பட்டாபி அதில் அவருக்காகவும் உங்களுக்காகவும் இந்த ஒரு பாடல் கில்லி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள. Dum shak dum dum dum

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி

0: வலியுறுத்தி வருகிறது. G7 உச்சிமாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்க உள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டை ஒட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சிமாநாட்டை ஒட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்த உள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச உள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய

இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும், லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ், பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேர்களை, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்தாட்ட போட்டி பற்றிய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 7:32 ஆகிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் நீங்களும் கால் பண்ணணும், உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2960003828295254 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:37 ஆயிட்டு இருக்க. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நீங்க சில நேரத்தை நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து புலிவால் அந்த படத்துல இருந்து நீலாங்கரை பாட்டு வேணும் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றிங்க மேடம். நன்றி.

0: நேரம் 7:43 ஆயத்துக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: படம் சேதுபதி பாடல் கொஞ்சம் பேசிடுவேணும்.
0: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நின்றுங்க. நன்றி.

0: நேரம் 7:47 ஆயிட்டுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சில அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடலா யார் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
1: மேடம் நான் சென்னையில இருந்து ராஜேஷ் பெரியார் நகர் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: மேடம் எனக்கு சீமா ராஜா திரைப்படம் பாடல் பார்த்தீங்கன்னா ஒன்னு விட்டா அந்த பாடல் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றி மேடம்.

0: நேரம் 7:52 ஆயாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு காலராக தன்னுடைய விருப்பப்பாடலாம் யார் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், கோயம்புலேருந்து பார்த்திபன். இனிய இரவு வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார்.
1: பசும்பொன் படத்துல இருந்து பாரதி ராஜா நினைவுல பத்தி அந்த படம் பாட்டு பாட்டு போட்டுறேன் மேடம். பசுமலை தாமரை தாமரை பூவுக்கு தண்ணிக்கு என்னடின்னு ஒரு பாட்டு இருக்கு மேடம்.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்துறீங்க.
1: உங்களுக்கு நேயர்களுக்கு
0: நன்றி சார. நன்றி நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, ஸோ பசும்பொன் திரைப்படத்தில் இருந்து அவருக்காக இந்த பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே செம்மதோளா.

வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் பேசுகிறேன். இன்னையோட 88 வருஷம் முடிஞ்சு 89வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15

0: 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணைமின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 மணி நேரமும் செயல்படும் மின்னக மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள் நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: Good evening, good evening, good evening, and welcome to a brand new edition of your favorite Western music show. This is Music by the Bay, only on FM Rainbow 101.4 in Chennai and 102.8 in Pondicherry. This is your favorite dinner time Western music show. I hope you guys are all tuned in and listening to the show along with your family. Kicking off this great show with right now, this is Van Halen.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்றது நான் யாணி. நேரம் 9:16 ஆயிட்டிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சியில் நிறைய கேட்டு ரசித்த பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக அழகு குட்டிச்செல்லம் திரைப்படத்திலிருந்து பல்ராமோட வாய்ஸில் நான் முத்துக்குமாரோட வரிகள் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதுள்ள

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் சித்தார்த்தோட குரல்களில் விவேக்னுடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

ஐ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 9:40 ரெயின் பாராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அங்கே ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மாஸ் திரைப்படத்திலிருந்து கார்த்திகன் சின்மையோட குரல்களில், உங்களுக்காக மதன் கார்கினுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

கொம்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:49 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட குரலில் விக்னேஷ்வரனுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 9:54 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக என்ன எறிந்தால் திரைப்படத்திலிருந்து கார்த்திகோட வாய்ஸில் தாமரையோட வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜனோட இசையில பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நிறைய நீங்கள் கேட்டு ரசித்த பழைய பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக சொர்க்கம் திரைப்படத்தில் இருந்த பி சுசிலாவோட குரலில் MS விஸ்வநாதனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

ரெடி சங்கர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 10:09. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலாவோட குரல்களை, கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

மன்னவன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 10:16 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சிலர்த்த பாடல் உங்களுக்காக. வீட்டுக்கு வீடு திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்லாரீஸ்வரியோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்க. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10:24 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மாலதி திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10:36 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நவகிரகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சி சிலாவோட குரல்களில் வாலியனுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கிட்டணிந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 அமைப்பு மிஸ் சமதுள்ள

0: நேரம் 10:43 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக என்னென்னு திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டிருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.
1: தொந்தி கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும் அந்த பர

0: பெண்ணே.
1: என்ன
0: கற்பூர புத்தி இருக்க, காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும். கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது.

0: சொல்லு.
1: மரத்துக்கு தக்கபடி நிறத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு கொள்ளு கொள்ளு.
0: கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும், கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும் கோவிலை கட்டு.

0: என் புத்தி அதன் மூக்கிலே உண்டு,
1: கெட்ட கழுத என் புத்தி அதன் காலிலே உண்டு,
0: உள்ள நரி புத்தி அதன் குணத்தில் உண்டு,
1: சிலர் குரங்கு திருட்டு

நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக காவிய தலைவி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்திருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நான் யாழினி.

0: இருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக செம்பருத்தி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: அந்த நா
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி இவங்களுடைய குரலில், வாலி வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. கடைசியாக அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து மனோ சொன்னலதா இவங்களுடைய வாய்ஸில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

அம்மன் கோவில் திருவிழா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எஸ் ஜானகி மனோ இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:32 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ, சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

கப்பல் வருவாளா படத்திலிருந்து மனோ அவர்களுடைய குரலில், பழனி பாரதி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:56 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் நட்ராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில், மனோ சொன்னாலதா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: போட்டானு காசு அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி
1: நீ நடக்க நடந்து கொஞ்சம் போடு நைனா நைனா
0: ஏ அம்மே
2: ஏ சாமி
0: ஏ நைனா
2: ஏ அம்மே
0: ஏ அம்மே ஏ அம்மே ஏ சாமி சாமி சாமி போ சாமி காசி

Good night.

சின்னங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள்.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்த

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: என்று அதிகாலையில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும்
1: வேளையிலே
0: என்னெல்லாம் உதரித்தது போல் ஒரு பிரம்மம்.
1: ஏன் அத்தின் பேர் ஏதாவது அக்கப்போர் பண்ணாரா?
0: அபிஷ்கு, அக்கப்போர் பண்ணது அத்தின் பேர் இல்லடா.

0: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.
0: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி இயற்றிய பாடல் வலஜிராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.